வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 9 நாள், பராப்பவ ஆண்டு வைகாசி மாதம் 11 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 25 தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனியதொரு மகிழ்வான நன்னாளாக அமையட்டும். நேரம் 5 மணி 57 நிமிடம்.

0: கேட்கலாம் 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் உயர்கல்வி நிறுவனங்கள் உதவிட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய் கண்காட்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடல் தகுதியை வலியுறுத்தி 1000 மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சி தொகுப்பில்.

0: ആർത്തി ശിവ. காலை தின்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 27 அதிகாரம் நீத்தார் பெருமை. குரல் சுவையொழி ஊர்வோசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. விளக்கம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தன் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். குரல் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. விளக்கம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தன் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். கேட்டது குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 27 அதிகாரம் நீத்தார் பெருமை. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம். வழங்குபவர் முனைவர் மூக்க அன்வர் பாட்ஷா அவர்கள்.
2: உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்பார் பட்டினத்தடிகள். அதிர்ஷ்டம் கதவை திறக்கலாம், ஆனால் உழைப்புதான் அந்த கதவை திறந்து வைத்திருக்கும் என்ற சிந்தனையின் மூலம் உண்மையான வளர்ச்சி வருவது நேர்மையான உழைப்பிலிருந்துதான் என்பதையும், உழைப்பு இல்லாமல் கிடைக்கும் வெற்றி நிலைத்திருக்காது என்பதையும் உணர்தல் வேண்டும். உழைப்பு என்பது ஒரு சுமை அல்ல, அது ஒரு வாய்ப்பு, அது ஒரு பயணம், அது நம்மை நம்மால் உருவாக்கும் ஒரு சக்தி. உழைப்பவர்க்கே வெற்றி கனி பரிசாக கிடைக்கும்.
3: This is Akashvani, the news read by Nina Arkel. External Affairs Minister Dr. S. Jaishankar has said that India and the United States have a strong interest in combating terrorism in all its forms and manifestations. Addressing the gathering at 250th Independence Day celebration of the United States in New Delhi yesterday, Dr. Jaishankar said that India and US must always be clear about zero tolerance for terrorism, and that is why their counter-terrorism cooperation is so important. He said that both nations have a common interest in de-risking the global economy and providing the world with more choices. Mentioning the visit of U.S. Secretary of State and NSA Marco Rubio, Dr. Jaishankar said, this visit highlights the significance of India-U.S. ties in contemporary times. He added that a year ago, Prime Minister Narendra Modi and U.S. President Donald Trump set out a pathway for the further development of both nations' enduring partnership. U.S. President Donald Trump dialed Secretary of State Marco Rubio during an event celebrating America's 250 years of independence at Bharat Mandapam in New Delhi yesterday. U.S. President described Prime Minister Narendra Modi as a friend and stated that ties between the two nations had never been closer. He even called himself a big fan of PM Modi. Mr. Trump said India can count on him 100%.
4: I just want to say hello to everybody. I love the Prime Minister. Modi is great. He's my friend. I just want to say a very good evening to everybody this morning here and this evening there. And I just want to say you're great. And we've never been closer to India. And India can count on me 100% and our country.
3: U.S. President's remarks came amid Mr. Rubio's four-day visit to India. Mr. Rubio met Prime Minister Modi on Saturday, followed by his meetings with External Affairs Minister S. Jaishankar and National Security Advisor Ajit Doval yesterday. President Draupadi Murmu will present 66 Padma Awards at the first civil investiture ceremony for 2026 to be held in Rashtrapati Bhavan today. During the ceremony to be attended by Vice President C.P. Radhakrishnan, Prime Minister Narendra Modi and Union Home Minister Amit Shah among others, the President will confer 2 Padma Vibhushan, 6 Padma Bhushan and 58

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் காலை தென்றல். கேட்கவிருக்கும் பாடல் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ பாடியது.

0: சாதகம் பண்றதுங்கிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்னைக்கு என்ன நிகழ்ச்சிகள் நம்ம கேட்க போகிறோம் அதை பற்றின அறிவிப்பு. காலையில் 7:30 யோகமும் மனித மாண்பும். உரை வழங்குபவர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம். ஹோமியோபதி மருத்துவர் ஆர்த்தி கௌதம் அவர்களுடன் நேர்முகம்.

0: மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான காரணங்களும் அதற்கான அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டுமாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள். 3:00 சரண்ஸ் மருத்துவமனை வழங்கும் டீ டைம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. சாயந்தரம் 5:00 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட பழங்குடியின இனத்தின் முதல் முனைவர் பட்டம் பெறவிருக்கும் முருகேசன் ராமன் மற்றும் தேவிகா மருதாசலம் ஆகியோருடன் நேர்முகம். மாலை 6:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் சௌபாக்கியவதி, படைவீட்டு அம்மன், மூனார், குமாஸ்தாவின் மகள், செஞ்சுலட்சுமி, பட்டிக்காடா பட்டினமா, ஸ்ரீ பனாரியம்மன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பக்தி இசை கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இன்னைக்கு நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல ஒலிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இனி கேட்கலாம்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம்
2: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
3: கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
1: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 34°C முதல் 35°C குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C முதல் 26°C காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-75% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-65% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-6 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 4-8 km வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லாத நாட்களில் அதனை பயன்படுத்த முடியும். குறுவை நெல் நாற்றாங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசதியுள்ள விவசாயிகள் நாற்றாங்கால் தயாரித்து விதைப்பு செய்யலாம். விதையை கார்பன்டசும் பூஞ்சான கொள்ளியுடன் 2 g/1 kg விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரத்தினை பயன்படுத்தி பாடுவாசியும் விதைக்கலாம். தொடர்ந்து மழை வர வாய்ப்புள்ளதால் கோடைகால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்புள்ளதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்ஃபேட், 1% யூரியா, 0.1% துத்தநாக சல்ஃபேட் கலந்த கரைசலை தெளிக்க வேண்டும். வாடல் நோயை மேலாண்மை செய்ய ட்ரைகோடெர்மா விருடி 2.5 kg 300 g எருவுடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். மண்ணின் ஈரத்தை பொறுத்து மஞ்சளை நடவு செய்யலாம். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். தென்னை மரத்தை சுற்றியும் உள்வட்ட பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை சேமிக்க முடியும். கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். கால்நடைகளுக்கு தொடர்ந்து துள்ளுமாறி நோய் தடுப்பூசி அருகிலுள்ள கால்நடை மருத்துவமனைகளில் போட்டுக்கொள்ள வேண்டும். ஆடுகளுக்கும் அம்மை நோய் தடுப்பூசி போட வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
3: கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 mm மழை பெறப்படுகிறது. இதில் கோடை காலத்தில் 135 mm மழை பெறப்படுகிறது. மே மற்றும் ஜூன் மாதங்களில் 118 mm மழை பெறப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தற்போது மேட்டுப்பாளையம், மன்னூர், மதுக்கரை, கிணத்துக்கடவு, பெரியநாயக்கன்பாளையம், சூலூர், பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலை வட்டாரங்களில் மிதமான மழை பெறப்பட்டுள்ளது. நமது மாவட்டத்தில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்து பயிர்கள், பருத்தி, கரும்பு மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி

செய்யப்படுகின்றன. இதில் 15,650 ஹெக்டரில் சோளம் மற்றும் 87 ஹெக்டரில் கம்பு சாகுபடி செய்யப்படுகிறது. சிறுதானிய பயிர்களில் 100 கிராம் சிறுதானியத்தில் 72 கிராம் மாவுச்சத்து, 10 கிராம் புரதம், 344 மில்லிகிராம் இரும்புச்சத்து, 14 மில்லிகிராம் சுண்ணாம்புச்சத்து மற்றும் 12 கிராம் நார்ச்சத்து உள்ளது. மேலும் சிறுதானியங்களை உட்கொள்ளும் பொழுது நமது உடலில் இரத்தம் சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது, இதயம் வலுவடைகிறது, கேடு விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அழிக்கப்படுகின்றன. சிறுதானியங்களில் உள்ள மெக்னீசியம் தீவிர ஆஸ்துமா மற்றும் ஒற்றை தலைவலியில் இருந்து பாதுகாக்கிறது. Type 2 சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது. சிறுதானியங்களில் அதிக அளவு காணப்படும் நார்ச்சத்து பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் தடுக்கிறது. உடல் சுறுசுறுப்பிற்கு காரணமான செரோட்டின் உற்பத்திக்கு உதவுகிறது. இதிலுள்ள நியாசின் இரத்தத்தில் அதிக அளவு கொழுப்பு சேருவதை குறைப்பதால் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுகிறது, உடல் எடை சீராகிறது. சிறுதானியங்களுள்ள ஃபைட்டோகெமிக்கல்ஸ் மற்றும் ஃபைட்டிக் அமிலம் நோய்கள் வராமல் தடுக்கிறது. இவ்வாறான சிறப்புகளை கொண்ட ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்களான சோளம், கம்பு, திணை, வரகு, குதிரைவாளி மற்றும் சாமை சாகுபடியினை ஊக்குவிக்க நடப்பு 2026-27 ஆண்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு 168 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்கள் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் நோக்கமானது புதிய ரகங்களை உற்பத்தி செய்து அறிமுகப்படுத்துதல் மற்றும் 1 ஏக்கரில் உற்பத்தியினை அதிகப்படுத்துதல் ஆகும். இத்திட்டத்தில் உயர் தொழில்நுட்பங்கள் அடங்கிய தொகுப்பு செயல்விளக்க திடல்கள், சான்று பெற்ற சோளம் மற்றும் கம்பு விதைகள் விநியோகம், பயிர்களின் செயல்திறனை அதிகரிக்க பேரூட்டச்சத்துக்களுடன் நுண்ணூட்டங்களான சுண்ணாம்பு, கந்தகம், இரும்பு, மெக்னீசியம், மாங்கனீஸ், துத்தநாகம், தாமிரம், குளோரின், மாலிப்டினம் மற்றும் நிக்கல் போன்ற நுண்ணூட்டங்களை வழங்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்களை வழங்குதல், காற்றிலுள்ள தழைச்சத்தினை வழங்கக்கூடிய அசோஸ்பயர் இல்லம் மற்றும் மண்ணில் கிட்டா நிலையில் உள்ள மணிச்சத்தினை கரைத்து பயிர்களுக்கு வழங்கக்கூடிய பாஸ்போபாக்டீரியம் விதைகள், மண் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த சூடோமோனஸ் புளோரசன்ஸ் மற்றும் குருத்து ஈயை கட்டுப்படுத்தக்கூடிய அசாடிராக்டின் ஆகியவைகள் மானியத்தில் வழங்கப்படுகின்றன. உயர் தொழில்நுட்ப செயல்விளக்க திடல்களுக்கு 2.5 ஏக்கருக்கு 7,500 ரூபாயும், சான்று பெற்ற விதைகள் வாங்கும் விவசாயிகளுக்கு 50% மானியமும், தானிய நுண்ணூட்டம் 2.5 ஏக்கருக்கு 12.5 கிலோ 675 ரூபாய் மானியத்திலும், திரவ உயிர் உரங்கள் லிட்டருக்கு 150 ரூபாய் மானியத்திலும், அசாடிராக்டின் 50% மானியத்திலும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அனைத்து வட்டாரங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே விவசாயிகள் தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை அணுகி பருவம் துவங்கும் முன்னே இடுபொருட்களை பெற பதிவு செய்து கொள்ளுமாறு வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. இதில் கோடை காலத்தில் 135 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. மே மாதத்தில் 88 மில்லிமீட்டர் மழை பெறலாம் எனவும், நமது மாவட்டத்தில் ஆண்டின் முதல் பயிராக நிலக்கடலை சாகுபடி பொள்ளாச்சி வடக்கு மற்றும் தெற்கு, ஆனைமலை, கிணத்துக்கடவு, மதுக்கரை, தொண்டாமுத்தூர், அன்னூர் மற்றும் காரமடை வட்டாரங்களில் பயிரிடப்படுகிறது. சென்ற ஆண்டு நமது மாவட்டத்தில் 1,653 ஹெக்டர் பரப்பளவில் நிலக்கடலை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. மாவட்டத்தில் சென்ற ஆண்டு சராசரியாக 2.5 ஏக்கருக்கு 1,918 கிலோ மகசூல் பெறப்பட்டது. நடப்பு 2026-27 ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சமையல் எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் பொருட்டு தேசிய சமையல் எண்ணெய் வித்து இயக்கத்தின் கீழ் நிலக்கடலை பயிரில் மதிப்பு சங்கிலி தொகுப்பு மற்றும் வட்டார செயல் விளக்க திடல் அமைக்க 99.5 லட்சம் மதிப்பீட்டில் திட்டம் பெறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நிலக்கடலை சாகுபடி பரப்பினை அதிகரித்தல், உற்பத்தி திறனை அதிகரித்தல் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதே இதன் பிரதான நோக்கமாகும். இந்த மாவட்டத்தில் ஆனைமலை, அன்னூர், காரமடை, பொள்ளாச்சி வடக்கு, தெற்கு மற்றும் தொண்டாமுத்தூர் வட்டாரங்களில் 1,250 ஏக்கர் பரப்பளவில் ஏக்கருக்கு 4,560 ரூபாய் மதிப்பிலான விதைகள் வழங்கப்படுகிறது. மேலும் அன்னூர், கிணத்துக்கடவு மற்றும் மதுக்கரை வட்டாரங்களில் 250 ஏக்கர் பரப்பளவில் ஏக்கருக்கு 5,600 ரூபாய் மானியத்தில் உயர் விளைச்சல் ரக நிலக்கடலை விதைகள், நிலக்கடலை நுண்ணூட்டச்சத்துக்கள், இயற்கை உரம், ட்ரைகோடர்மா விருடி மற்றும் வேம்பு பூச்சிக்கொல்லி மருந்து ஆகியவைகள் மானியத்தில் வழங்கப்படுகின்றன. இதுவரை கூறிய வட்டாரங்களில்
நிலக்கடலை சாகுபடி செய்ய

0: இவ்விவசாயிகள் தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை அணுகி மதிப்பு சங்கிலி தொகுப்பிலும் வட்டார செயல்விளக்கத் திடல்களுக்கும் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நிகழ்ச்சி இன்று பகல் 12 மணிக்கு வசந்த் இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம். ஹோமியோபதி மருத்துவர் ஆர்த்தி கௌதம் அவர்களுடன் நேர்முகம். பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான காரணங்களும் அதற்கான அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டுமாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள். இரவு 7:25 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட பழங்குடியின இனத்தின் முதல் முனைவர் பட்டம் பெறவிருக்கும் முருகேசன் ராமன் மற்றும் தேவிகா மருதாசலம் ஆகியோருடன் நேர்முகம். காலை 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். 8:50 சைபாலின் இன்று பொறு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல்

அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேருக்கு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. டாக்டர் கலிங்கப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு பத்ம விபூஷன் விருதும், டாக்டர் எச் வி ஹண்டே, திரு கே விஜயகுமார், திருமதி சிவசங்கரி, டாக்டர் ஸ்ரீதர், திரு என் சுவாமிநாதன், திரு ஆர் கிருஷ்ணன் கிட்னா ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இரு நாடுகளும் பயங்கரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலகளவிலான பொருளாதார சிக்கல்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் அக்கறையுடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.

என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிகளை இணைப்பது குறித்தும் இதற்கான வழித்தடங்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை இந்த நதிகளுடன் இணைப்பதன் மூலம் இப்பகுதியில் உள்ள ஏரிகளில் தண்ணீரை சேமிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் மக்கள் தங்களது குறைகளை எளிதில் தெரிவிக்க ஏதுவாக நம்ம திருச்செங்கோடு நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்தாா்.

0: இப்பகுதியில் உள்ள ஏரிகளில் தண்ணீரை சேமிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் திருச்செங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதியில் மக்கள் தங்களது குறைகளை எளிதில் தெரிவிக்க ஏதுவாக நம்ம திருச்செங்கோடு நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் ஆதரவுடன் தவிக்கா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளதாகவும் இதனை ரீல்ஸ் ஆட்சி என விமர்சனம் செய்வது முறையல்ல என்றும் கூறினார். மின்வெட்டு பாதிப்புகளை உடனுக்குடன் சீரமைக்கும் வகையில் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இம்மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு காந்திராஜ் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மாவட்டம் அருக்காணத்தை அடுத்த வண்டிப்பாளையம் பகுதியில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். குழந்தைகள் என்று கருதாமல் இதுபோன்ற கொடுஞ்செயல்களில் ஈடுபடுபவர்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாதவாறு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் ராசிபுரம் வள்ளலார் கோவில் பகுதியைச் சேர்ந்த சித்ராதேவி, அவரது மகள் தர்ஷினி ஆகியோர் இராப்பட்டணம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் தமது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கனமழை காரணமாக அங்கிருந்த சுவர் திடீரென இடிந்து அவர்கள் மீது விழுந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே சித்ராதேவி என்ற பெண்மணி உயிரிழந்தார். அவரது மகள் தர்ஷினி படுகாயமடைந்தார். இதுகுறித்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெப்பம் 100 டிகிரி எட்டிய நிலையில் 1 மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சூறை காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக அப்பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த சூறை காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. திருப்பத்தூர், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கொடையாஞ்சி, நியூ டவுன், பெருமாள் பேட்டை, ஜனதாபுரம், கிரிசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மழையின் காரணமாக முன்னதாகவே மின் நிறுத்தம் செய்யப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
0: இருவரி செய்திகள். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா அருகே கட்டுமானத்தில் இருந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 24 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரசால் பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை 900 கடந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது.

0: நாடு முழுவதும் 83 நகரங்களில் 2000-க்கும் மேற்பட்ட மையங்களில் நேற்று நடைபெற்ற மத்திய பணியாளர் தேர்வாணைய முதன்மை தேர்வில் 5,49,000 பேர் தேர்வு எழுதினர். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடற்தகுதியை வலியுறுத்தி 1,000-க்கும் மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் இம்மாதம் 27 நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 205 எடுத்தது. 206 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 9 விக்கெட் இழப்பிற்கு 175 எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 5 விக்கெட் இழப்பிற்கு 203 எடுத்தது. 204 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 163 ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது திரைப்பட பாடல். வாழ்க்கை படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குழுவினர் பாடியிருப்பது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். கோயம்புத்தூர் நேரம் 7:06 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இணைஞ்சிருக்கோம். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல பேக் டு பேக் மூணு சூப்பரான பாடல்கள் கேட்டோம். நாம கேட்ட முதல் பாடல் ஆயிரம் பூக்கள் மலர்ட்டும் திரைப்படத்திலிருந்து வி எஸ் நரசிம்மன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் மு மேத்தா. அடுத்த பாடல் நினைவெல்லாம் நித்யா படத்திலிருந்து இசை இளையராஜா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. இப்ப கேட்ட இந்த பாடல் நிறம் மாறாத பூக்கள் படத்திலிருந்து இசை இளையராஜா ஜென்சி பாடியது, பாடலாசிரியர் கங்கையமரன். பிரேக்ஃபாஸ்ட் ஷோல டெய்லியும் உங்களுக்கான கேள்வி ஒன்று இருக்கும். இன்னைக்கான குவஸ்டின், இந்தியாவில் செயல்பாட்டில் உள்ள ஒரே ஒரு தங்க சுரங்கம் எது, எங்கு அமைந்துள்ளது? இதற்கான சரியான பதிலை நீங்க வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்ல சொல்லலாம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாட்டே அகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். சுதந்திர போராட்ட வீரரும் பழங்குடியின மக்களின் அடையாளமாக திகழும் பகவான் பிர்சா முண்டாவை நினைவு கூர்ந்த அவர், பழங்குடியின மக்கள் வசிக்கும் வனம் மற்றும் நிலப்பகுதிகளில் எவரும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பட்ஜெட்டில் 150,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை திரு அமித்ஷா சுட்டிக்காட்டினார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உரிய மாண்புடன் பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். திருப்பதி திருமலைக்கு செல்லும் நடைபாதையில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இதனிடையே கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்குமாறு அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் பேச்சு நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. CBSE பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்

0: மாணவர்களுக்கு உடனடி தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனிடம் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாரத் ஸ்டேட் வங்கி, பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் வங்கி, கனரா வங்கி ஆகிய நான்கு பொதுத்துறை வங்கிகளின் பண பரிவர்த்தனைக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும், தேர்வுக்கு பிந்தைய சேவைகளை சிபிஎஸ்இ தளத்துடன் ஒருங்கிணைப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பிஜேபியின் செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் அரசு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக கூறினார். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அக்கட்சி தவறிவிட்டதாக திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் அஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரிகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். கர்நாடக மாநிலம் உத்தர கர்நாடக மாவட்டத்தில் டாட்டே அகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். அப்பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையை அடுத்து ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருந்த நிலையில் கிளிஞ்சல் சேகரிப்பதற்காக ஆற்றில் இறங்கிய போது இந்த துயர சம்பவம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும், காணாமல் போன 3 பேரை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் கடும் வெப்பம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இப்பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக மக்கள் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உடலில் நீர்ச்சத்தை தொடர்ந்து பராமரிக்குமாறும், குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை மேற்கொள்ள சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 7 தினங்களுக்கு கடும் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆந்திரப்பிரதேசம், இமயமலையை ஒட்டிய பகுதிகள், சிக்கிம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வேண்டோலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு ஐரோப்பிய யூனியன் முழு ஆதரவு அளிக்கும் என்று திருமதி உர்சுலா வோண்டோர்லைன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி

0: இதில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டட்டே ஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டிருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சென்னை மெச்சன்லேருந்து வந்திருக்க வெதர் ரிப்போர்ட். கோயம்புத்தூர்ல இன்னைக்கு அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும். திருப்பூரில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும். சேலம் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சென்னை மெச்சன்லிருந்து வந்திருக்க வானிலை நிலவரம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்னைக்கு நாம கேட்டிருந்த க்வெஸ்டின், இந்தியாவில் செயல்பாட்டில் உள்ள ஒரே ஒரு தங்கச் சுரங்கம் எது, எங்கு அமைந்துள்ளது?

0: பாடல் செந்தூரப்பூவை திரைப்படத்திலிருந்து இசை மனோஜ் கியான், எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம். நேரம் 7:30. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். யோகமும் மனித மாண்பும் உரை கேட்கலாம். வழங்குபவர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள்.
2: வாழ்க வளமுடன். யோகா என்பது உடல், மனம் மற்றும் உயிர் இவற்றின் இயக்கங்களில் இணக்கத்தை ஏற்படுத்தி மனித வாழ்வுக்கு மேன்மையை அளிப்பதாகும். உடலின் செயல்பாடுகளுக்காக உடல் சார்ந்த யோகாசனங்களும் சுவாசம் சார்ந்த பிராணாயாம பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. உயிர் வளத்தை பெருக்கிக் கொள்ளவும் பாதுகாத்து கொள்ளவும் காயக்கல்ப பயிற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. மனதின் திறம் மேம்பாட்டிற்கு தியான முறைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த தியான பயிற்சிகள் செய்வதால் மனோசக்தி, மன உறுதி, மன ஒருமைப்பாடு, நுட்பமாக செயல்படும் திறன் இவைகளெல்லாம் மனதிற்கு ஓங்கும். இத்தகைய நற்தகுதிகளை தன்னிடம் கொண்ட மனதால் வெற்றிகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்துவிட முடியுமா என்றால் இல்லை என்பதுதான் பதில். ஏனென்றால் கண்காணிப்பு இல்லாமல் விழிப்பு தவறி மனம் செயல்படும்போது அது அசுத்தத்திலும் செல்லக்கூடும். எனவேதான் இங்கு தற்சோதனை என்பது அவசியமாகிறது. தற்சோதனை என்பது தன்னை பற்றி, தன் தேவைகளை பற்றி, தன் செயலின் விளைவை பற்றி, தன் தகுதியை பற்றி, தன் மதிப்பை பற்றி ஆராய்வது ஆகும். நம் வாழ்க்கையை கொண்டு செலுத்துவதில் மிக முக்கிய பங்காற்றுவது நம்முடைய மனம். மனதின் தரம் எதுவோ அதுவே அந்த மனிதனின் வாழ்வின் தரம். நம்முடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளின் தொகுப்பு தான் நம்முடைய வாழ்க்கை. எனவே நம்முடைய செயல்களை நற்செயல்களாக மட்டுமே அமைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமான, நேர்மறை சிந்தனைகள் நிறைந்த, வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைந்துவிடும். இதற்கு என்ன செய்யலாம்? எந்த செயலும் நேரடியாக செயலுக்கு வந்துவிடுவது இல்லை. செயலுக்கு முன்பு அது சொல்லாக இருக்கும், சொல்லுக்கு முன்பு அது எண்ணமாக இருக்கும். எண்ணம்தான் எல்லா செயல்களுக்கும் மூல காரணம். எண்ணங்கள்தான் செயல்களாக மலர்கின்றன. மனதிற்குள் உள்ள நம்முடைய கோடான கோடி அனுபவ பதிவு திரள்கள்தான்

0: எண்ணங்கள் எல காரணமாக அமைகின்றன. அவற்றில் நேர்மறையானதும் இருக்கும், எதிர்மறையானதும் இருக்கும். நாம் இருக்கும் இடம், காலம், சந்தர்ப்ப சூழ்நிலை இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் மனதில் எண்ணங்கள் தோன்றுகின்றன. அப்படி எழுகின்ற எண்ணங்களில் நேர்மறை எண்ணங்கள் இன்பம், அமைதி, நிறைவு, வெற்றி, மகிழ்ச்சி இவற்றை விளைவாக தரும். எதிர்மறை எண்ணங்கள் துன்பம், தோல்வி, விரக்தி போன்ற தீய விளைவுகளை தரும். ஆகவே எண்ணுகிற எண்ணங்களில் விழிப்போடு இருந்து நேர்மறை எண்ணங்களை மட்டும் செயலுக்கு கொண்டு வந்தால் வாழ்க்கை இன்பமயமாக மாறும். எப்படி விழிப்போடு இருந்து நேர்மறை எண்ணங்களை மட்டுமே நம் வாழ்க்கையில் செயலாக்குவது என்பதற்குத்தான் தற்சோதனை பயிற்சி என்பதை அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். அவற்றில் முதல் படி எண்ணங்களை ஆராய்வது. ஒரு அருமையான சமன்பாடு உள்ளது. இந்த சமன்பாட்டை நம் மனதில் எழக்கூடிய எண்ணங்களோடு ஒப்பிட்டு பார்த்து ஆராய்ந்து செயல்பட்டால் நம்முடைய செயல்பாடுகள் நமக்கும் நன்மையாய், நாட்டுக்கும் நன்மையாய், நேர்மறையாக அமையும். அந்த சமன்பாடு இதுதான். நம்முடைய எண்ணம், சொல், செயல் நமக்கோ, பிறருக்கோ, உடலுக்கோ, மனதிற்கோ, உணர்ச்சிக்கோ தற்காலத்திலும் பிற்காலத்திலும் துன்பம் தரக்கூடாது. ஒரு எண்ணம் மனதில் எழும்பொழுது இந்த சமன்பாட்டை அதோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த எண்ணம் செயலுக்கு கொண்டு வந்தால் தனக்கும் பிறருக்கும் துன்பம் ஏற்படாது என்றால் அதை செயலுக்கு கொண்டு வரலாம். மாறாக அந்த எண்ணம் தீமையை விளைவிக்கும் என்றால் நம்முடைய அறிவு விழிப்போடு அந்த செயலுக்கு ஊக்கம் கொடுக்காது. அந்த எண்ணம் துன்பம் விளைவிக்கும் என்று மனம் ஆராய்ந்து முடிவெடுப்பதால் அந்த முடிவு எழுந்த எண்ணத்துடன் மேல்பதிவாக முடிச்சு போட்டு கொண்டு விடும். மீண்டும் அதே எண்ணம் இடம், காலம், சந்தர்ப்பம் அமையும் பொழுது மனதில் தோன்றினால் ஏற்கனவே ஆராய்ச்சி செய்து எடுத்த முடிவும் சேர்ந்து அந்த எண்ணத்தோடு மனதில் எழும். அந்த எண்ணம் மீண்டும் வலுவிழந்து அங்கேயே நின்று தொடர்ந்து தற்சோதனை பயிற்சிகளை செய்வதால் அது சொல்லாக செயலாக மாறாமல் சமன்பட்டுவிடும். இந்த தொடர்பயிற்சியால் நன்மைகளை செய்யக்கூடிய எண்ணங்களை மட்டுமே செயலுக்கு கொண்டு வரவும் தீமை விளைவிக்கக்கூடிய எண்ணங்களை வலுவிளக்கவும் செய்ய முடியும். இது நம்மை நாமே சோதனைக்கு உட்படுத்தி நாமே நம்மை நெறிப்படுத்திக் கொள்ளும் முறையாகும். தற்சோதனையை மட்டுமே மனதிற்கு ஒரு பயிற்சியாக கொடுக்கலாமா என்றால் அதை செய்வதற்கு மனதிற்கு உறுதி வல்லமை இருந்தால் ஒழிய இதில் வெற்றி காண முடியாது. அதற்கு தவம் எனும் தியான பயிற்சி மிகவும் அவசியம். எனவே அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு என்று சொல்லக்கூடிய தற்சோதனை பயிற்சிகளை மனதிற்கு கொடுத்தால் நமக்கு யோகமான வாழ்வு அமையும். இன்று முதல் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் என்ற ஒரு பண்பாட்டை வாழ்வில் கடைபிடிப்போம். வளமோடு வாழ்வோம். வாழ்க வளமுடன்.
1: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். அமைப்பு சௌம்யா.

0: கேட்ட பாடல் விஸ்வநாதன் வேலைவேணும் படத்திலிருந்து இசை சங்கர் கணேஷ், பி ஜெயச்சந்திரன், எஸ் பி சைலஜா பாடியது, பாடலாசிரியர் வாலி. இன்று மாலை 5:02 சித்திரசிவானம் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட பழங்குடியின இனத்தின் முதல் முனைவர் பட்டம் பெறவிருக்கும் முருகேசன் ராமன் மற்றும் தேவிகா மருதாசலம் ஆகியோருடன் நேர்முகம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் கேட்டிருந்த கேள்விக்கு பதில் சொன்ன நேயர்கள் கோவை சோமனூர் பாபு, போலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், கடலூர் விளக்கப்பாடி ரா செந்தில் முருகன், யதுநந்தனன் மேலப்பேடு வி தயாளன், செங்கல்பட்டு ரமணி வில்வம், ஆறுசாமி தடாகம், மகாலிங்கம், சாய்பவி, பிரபு வீரா ராஜபாளையத்திலிருந்து மந்தனை சத்யசீலன், மனவை சந்திரசேகர், கேசவன் குல்லாய்பாளையத்திலிருந்து செல்வராஜ், நாமக்கல். இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நீர்நிலைகள்ல வாழ தகுதியுடைய தாவரங்கள் நீர்வாழ் தாவரங்கள் அல்லது ஹைட்ரோஃபைட்ஸ் எனவும் அழைக்கப்படுது. இவைகள் இயற்கை சூழலை பாதுகாப்பதில முக்கிய பங்கு வைக்கின்றன. நீர்வாழ் தாவரங்கள் அவற்றினுடைய வாழ்விடம் மற்றும் அமைப்பு முறையின் அடிப்படையில மூன்று முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுது. முழுமையான நீரில் மூழ்கக்கூடிய தாவரங்கள், மிதக்கும் தாவரங்கள், வேரூன்றி வெளியே நீளும் தாவரங்கள் அப்படின்னு பிரிக்கப்பட்டுள்ளது. முழுமையாக நீரில் மூழ்கிய தாவரங்கள் எடுத்துக்காட்டா ஹைட்ரில்லா சொல்லலாம். மிதக்கும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டா ஆகாய தாமரை, ஐகோர்னியா. வேரூன்றி மிதக்கும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம் தாமரை மற்றும் அல்லி. நீர்வாழ் தாவரங்களின் பண்பு என்னன்னா, நீர் சூழலில் வாழ்வதற்கு ஏற்றவாறு இந்த தாவரங்கள் சில தனித்துவமான உடற்கூறு மாற்றங்களையும் கொண்டிருக்குமாமா. இலைகள் மிகவும் மெல்லியதாக

0: ஆகவும் பல பிளவுகளுடனும் இருப்பதால நீரின் வேகத்தை தாங்கி வாழ்கின்றது. இலைகளினுடைய அடிப்பகுதியில காற்று நிரம்பிய துளைகள் இருப்பதால அவை நீரில் எளிதாக மிதக்க உதவுது. இலைகளின் மேற்பகுதியில மெழுகு போன்ற பாதுகாப்பு அடுக்கு இருப்பதால இலைகள் நீரில் அழுகுவதில்லை. சுற்றுச்சூழலில் இதனுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தா, மீன்கள் மற்றும் பிற நீர்வாழ் உயிரினங்களுக்கு தேவையான உணவையும் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்வதற்கான பாதுகாப்பான இடத்தையும் வழங்குகின்றது. ஒளிச்சேர்க்கையின் போது நீருக்குள்ள அதிகளவு ஆக்சிஜனை வெளியிட்டு நீரினுடைய தரத்தை மேம்படுத்துகிறது. நீரின் அடிமட்டத்தில் உள்ள நச்சுக்களையும் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சி நீரை சுத்திகரிக்க உதவுகிறது இந்த நீர்வாழ் தாவரங்கள். நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் ஹோமியோபதி மருத்துவர் ஆர்த்தி கௌதம் அவர்களுடன் நேர்முகம். கேட்டுட்டு இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம கேட்டிருந்த குவஸ்டின், இந்தியாவில் செயல்பாட்டில் உள்ள ஒரே ஒரு தங்கச் சுரங்கம் எது, எங்கு அமைந்துள்ளது? சரியான பதில் சொன்ன நேயர்கள் கோணமலையான

0: ₹10 லாட்டரி எனக்கா? வாவ்!
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: அர்பியா சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: அரந்தாங்கி, ராதிகா, லக்ஷன், யஷ்வந்த், பிரணீத் பதில் சொல்லியிருக்காங்க.

கேட்ட பாடல் பட்டாக்கத்தி பைரவன் படத்திலிருந்து. இசை இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். நீலகிரி மாவட்டத்திலுள்ள அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 ஆண்டிற்கான சேர்க்கை கடந்த 16 தேதி முதல் வருகிற ஜூன் 3 தேதி வரை நடைபெற்று வருகிறது. எனவே தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெற விரும்புவோர் www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு நிலைய முதல்வரையோ அரசு தொழிற்பயிற்சி நிலையம் குன்னூர் தொலைபேசி எண் 9499557707 9047673739 என்ற எண்ணிலோ, பழங்குடியினர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கூடலூர் தொலைபேசி எண் 0926 2263449 9847 8248 7633 என்ற கைபேசி எண்களையோ தொடர்பு கொண்டு இதுகுறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளும்படி தெரிவிக்கப்படுகிறது. கேட்டது சேவை செய்திகள். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டு இருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேர்களை இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான காரணங்களும் அதற்கான அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டுமாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நாம கேட்டிருந்த கேள்விக்கு பதில் சொன்ன நேர்கள் கனியூர் அண்ணாதுரை, மகேஸ்வரி, இந்து மல்லீஸ்வரன், அபி, மல்லிகா மந்திராச்சலம், பெரியவதம்பச்சேரி, பிரேமா வெள்ளியங்கிரி, கருமுத்தம்பட்டி, சண்முக சுந்தரம், கஞ்சம்பட்டியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. துரிசாமி, ஜமீன், ஊத்துக்குழி, கரூர், நாகேந்திரன், எஸ் என் ரமேஷ், என் பார்வதி, கணபதி, மனோ, கிரிஷ், ரெட்ஃபீல்ட், பிரபாகரன், பல்லடம், வீரத்துறை, அரியலூர், சண்முக சுந்தரம், விநாயகபுரம், கோயம்புத்தூர்லேருந்து தேவ் கிருஷ்ணா அண்ட் பதில் சொல்லியிருக்காங்க. கணேசமூர்த்தி, சூலூர், கோயம்புத்தூர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட கோகிலா பழனிசாமி தொட்டம்பாளையத்திலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. கண்ணையன், ராமசாமி, தேவராயபுரம், ராஜா, மனோகரன், கரையாம்பாளையம், பூலுவப்பாளையம், ஆனந்தமுருகன், பாண்டியநகர், ரங்கராஜ், வீரேஸ்வரி, சுரேஷ், வான்மதி, நாகராஜ், சித்ரா, நங்கவல்லி, ராஜாராம், கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம் பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பட்டுக்கோட்டையிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க ராபர்ட் திரவியம், ஜெகநாதன், பூலக்காட்டு பாளையம், சிவானந்த காலனி, எஸ் பழனி, அனு, ஸ்ரீ, கண்ணன் பதில் சொல்லியிருக்காங்க, சுதாகர் பதில் சொல்லியிருக்காங்க, மலை கவுனன் பாளையம், விமலா, வேணுகோபால், பூபனா, அவினாஷி, பிரபுதேவி, ஸ்ரீ சாய், பாலசுப்ரமணியம், கணக்கம்பாளையத்திலிருந்து கொடுவே கல்பனா, களத்து புதூர்லேருந்து கோபாலகிருஷ்ணன் பதில் சொல்லியிருக்காங்க, தென் பொன்முனி, நாகமணி, வீணிலங்கோ, சாமிச்செட்டிப்பாளையம், ஜெய கிருஷ்ணாபுரம், சஹானா, ஆதி, நெப்லா, யோகவர்ஷினி, ராயம்பாளையம், பாலசுப்ரமணியம், கணேஷ் சிறுமுகையிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, சண்முக சுந்தரம், ரமண முதலிப்புதூர், குகன் சிந்து, கோத்துகிரி, ஹோப் காலேஜ், பிரணயாகுகன், சாமிச்செட்டிப்பாளையத்திலிருந்து கிருஷ்ணராஜ், பாரதி மகாலிங்கம், கலிவரசு திருப்பூர், குருவாயூரப்பன் நகர், பிரபஞ்சன், யஷ்வந்த், பூலவாடியிலிருந்து சாந்தி பதில் சொல்லியிருக்காங்க, கே என் பாளையம், பேச்சுமுத்து, தாசர்பட்டி, பாலசுப்ரமணியம், கோவை மேட்டுப்பாளையம், ரமேஷ் பதில் சொல்லியிருக்காங்க, இரும்பாலை சேலம், இரும்பாலை வெங்கடேஷ் பதில் சொல்லியிருக்காங்க, திருப்பூர் இளங்கோ நகர் அம்பிகாதேவி, செந்தில்குமார் தாராபுரம் பகுதியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் கேட்டிருந்த குவஸ்டின், இந்தியாவில் செயல்பாட்டில் உள்ள ஒரே ஒரு தங்கச் சுரங்கம் எது, அது எங்கு அமைந்துள்ளது? இதற்கான பதில் சொன்ன நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, சரியான பதில் என்ன அப்படின்னா ஹட்டி அப்படிங்கிற தங்கச் சுரங்கம். இந்த ஹட்டி தங்கச் சுரங்கம் ராய்ச்சூர் கர்நாடகாவில் அமைஞ்சிருக்குது. இந்தியாவில் இப்போ வர்த்தக ரீதியாக செயல்படுற ஒரே ஒரு முக்கியமான தங்கச் சுரங்கமாக இது அமைஞ்சிருக்குது. ராய்ச்சூர் மாவட்டம் லிங்கஸ்கூர் அப்படிங்கிற தாலுக்கால ஹட்டி அப்படிங்கிற பகுதியில் இந்த தங்கச் சுரங்கம் அமைஞ்சிருக்குது. உலகிலேயே மிக பழமையான உலோக சுரங்கங்களில் ஒன்றான இது கோலார் தங்க சுரங்கம் 2001 ஆண்டு மூடப்பட்ட பிறகு இந்தியாவில் தங்கம் உற்பத்தி செய்யும் ஒரே அரசு நிறுவனமாக இருக்குது. நாட்டோட மிக ஆழமான நிலத்தடி சுரங்கங்களில் இது ஒன்று. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம கேட்டிருந்த குவஸ்டினுக்கு பதில் சொன்ன நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள்.

இன்று இரவு 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்திஷவா. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம். அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்றாங்க ஆர்ஜே யாகேல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். CBSE பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவிடும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கூடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. கர்நாடக மாநிலத்தில் டட்டேஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள்
2: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
3: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418874111.
4: நேர்மெட்டு மணி 2 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்களினி தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ஷோலனா உங்க அஜய் யாகேல்.

லவ் டுடே ஃபிலிம்காகனான பாடல் கேட்டு ரசிச்சோம். பொதுவாகவே நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம கேட்கறதுண்டு. இன்னைக்கு என்ன அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ட்ரெஸ் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதில் ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சி பார்ப்போம். அது கலர் ஆகட்டும், டிசைன் ஆகட்டும், அதில் அதில் இருக்கிற நமக்கு ஏற்ற போல இன்ட்ரெஸ்டிங்கெலாம் இருக்கிற அனிமல்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எதாவது இருக்கா இந்த மாதிரி பார்ப்போம். அப்படி முக்கியமாக குறிப்பாக நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன். டிசைனுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறுல எம்ப்ராய்டரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி எம்ப்ராய்டரி பார்த்தீங்க அப்படின்னா

30,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு வரலாற்று வந்து வச்சிருக்கு. அந்த வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கலை வடிவம் அப்படிங்கிறது தெரியும். இது 30,000 முன்னாடி வந்துச்சா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். ஆரம்ப காலத்தில் கடுமையான காலநிலைகள் அப்புறம் உயிர் வாழ்றதுக்கான விஷயங்கள்லாம் வச்சு எலும்பில் தான் வந்து ஊசி தைச்சிருக்காங்க. ஊசி செஞ்சு அதை வந்து விலங்குகளுடைய தசைநார்கள் இருக்கு இல்லையா, அந்த தசைநார்களை நூல்களை போல பயன்படுத்தி இந்த எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் போட்டிருக்காங்களாம் தொடக்க காலத்தில். காலப்போக்கில் அப்படியே வந்துட்டு வளங்கள்லாம் வர வர வர அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து ஊசி வடிவத்தில் கொண்டு வரக்கான முயற்சிகள் டெக்னாலஜியெல்லாம் வந்து அப்படி ஒரு சின்ன ஒரு விஷயமா மாறியிருக்கும். ஆனால் இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. எல்லா ஹார்ட் ஒர்க்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கும். அப்படி தான் இந்த எம்ப்ராய்டரிக்கு பின்னாடியும் இந்த வரலாறு வந்து முறைப்படுத்தப்படுது. பல பரிணாமத்திற்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ராய்டரி வந்து ரொம்ப அழகாக எல்லாரோடையும் ரசிக்கிற மாதிரியான அம்சங்களில் இது ஒரு விஷயமா மாறிடுச்சு. நம்ம எப்படி வாட்ச் வந்துட்டு டைம் பார்க்கறதையும் தாண்டி ஒரு ஆக்சசரியாக மாறிடுச்சோ, அது போல் எம்ப்ராய்டரி வந்து அழகு அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு ஆர்ட்டுக்குள்ளே ஒரு ஹார்ட் ஒர்க்குள்ளே போகுது. பொருட்கள் அலங்கரிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் ஆரம்பித்து அலங்கார ஊசிகளுடைய வேலைப்பாடு, துணிகளை அலங்காரப்படுத்துதல் இப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள்லாம் அடுக்கி பழைய ஃப்ரெஞ்சு வார்த்தையான எம்ப்ராய்டர் அப்படிங்கிற இந்த வார்த்தையிலேருந்து தான் எம்ப்ராய்டரி அப்படிங்கிற வார்த்தை உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில நேரங்களில் முடியெல்லாம் பயன்படுத்தி டிசைன் போட்டிருக்காங்களாம் அந்த காலத்தில். 19th century வந்து பார்த்தோம்னா மெக்சிகோவில் அதாவது திருமணத்தை முன்மொழிகிறோம் இல்லையா, அதை குறிக்கிற விதமாகவும் வந்துட்டு மணமக்களோட முடியை எடுத்து அவங்களுடைய கைக்குட்டைகளில் எம்ப்ராய்டரி செய்து வைக்கிறது வந்து ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. இப்படி எம்ப்ராய்டரிக்கு பின்னாடி அழகான வரலாறு இருக்குது. அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்துட்டு மற்றவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன சதுரமாக வெட்டி பொருளை வெட்டி அதாவது துணியை வெட்டி அதில் எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டு அந்த காலத்து பெண்கள் நிறையா வந்து ரெவல்யூஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. எம்ப்ராய்டரிக்கு பின்னாடி ஊசி நூலுதான் இருக்குன்னு நினைச்சோம், இப்படி ஒன்று இருக்கா. 8:10 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: at Carryman, which began operations in Lajpat Nagar in April, offers shoppers a trained assistant who accompanies them through the market, carries their bags, holds their spot in queues, helps them navigate stores. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Nina. And now, before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu to present Padma Awards at Rashtrapati Bhavan in New Delhi today. Union Home Minister Amit Shah says government has excluded all tribal communities from ambit of Uniform Civil Code. Petrol price hike by 2 rupees 61 per litre, while that of diesel by 2 rupees 71 per litre. National Testing Agency postpones CUET UG 2026 examinations scheduled for the 28th of this month. External Affairs Minister Jai Shankar says India and US have strong interest in combating terrorism in all its forms and manifestations. US President Donald Trump says India can trust on him, also says he's a big fan of Prime Minister Modi. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashwani Coimbatore 103 FM Kelunga Rasinga.
3: எட்டு மணி 30 நிமிடம் தொடர்ந்து கேட்கலாம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நம்மளோட ஸ்லிப்பர்ஸு அப்புறம் வந்துட்டு இந்த ஃபுட்வேர்லாம் இருக்கு இல்லையா, காலணிகள்லாம் வந்து நம்ம தேடும்போது பார்த்து பார்த்து நம்ம கால பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி போடுவோம். ஆனால் இயற்கை சில விஷயங்களை இயற்கைக்கு செஞ்சு கொடுத்துருக்கிற அழகான காலணிகள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. பனி ஆண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்னோவல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பாதங்கள் வந்து ரொம்ப எல்லாராலுமே வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து வச்சுருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே பனியில் இருக்கிற எல்லா விலங்குகளுக்குமே அதுக்கேற்றார் போல் தன்னுடைய உடம்பை வந்து தகவமைச்சு அதுக்கேற்றார் போல் தன்னோட உறுப்புகளை உருமாற்றி வச்சுருக்கு. அதுபோல தான் இந்த ஸ்னோவலுடைய பாதங்களில் இருக்க காலணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளிர்கால காலணிகள் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாகவும் மற்ற இரையை பிடிக்கிற அளவுக்கும் பார்க்குறக்கு அது போட்டிருக்கா போடலையா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். பட் இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இதில் இருக்க அந்த ரோமங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு தன்னுடைய இரையை வந்து ஒரு ஆறுக்கு கீழே, அதாவது பனி படர்ந்த ஆறுகள் எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு பனி இருந்தால் அந்த இரைகள்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த ஸ்னோவலுடைய பாதங்களில் இருக்க தன்னுடைய காலணிகளை பயன்படுத்தி கீழே என்னென்ன மீன்கள் இருக்குது, எங்கெல்லாம் இரை சுற்றுது அப்படிங்கிறத அதனால் சென்ஸ் பண்ணிக்க முடியுமா, ஆச்சரியமாக இருக்குல்ல. ஸோ இப்படி தன்னுடைய பாதங்களில் இருக்க காலணிகள்னு குறிப்பிடப்படுற அந்த பாதங்களை இது வந்து ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருக்குதான். ஸ்னோவலுக்கு ரொம்ப முக்கியமான தன்னுடைய அந்த குளிர்காலத்தில் தன்னை தகவமைச்சு வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அதோடைய செருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதங்கள் தானா, ஆச்சரியமாக இருக்குது. நம்மளோட செருப்பை தேடும் போது இதை நம்ம யோசிச்சுக்கலாம், அப்படி ஞாபகம் வச்சு பார்த்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா எப்படி இயற்கை வந்து ரொம்ப அழகா தன்னை தகவமைச்சு வச்சிருக்கு அப்படிங்கறத யோசிச்சு.

நிலைவே வா அப்படிங்கிற அழகான படத்துல இருந்த பாடல் கேட்டோம். ஹரிஹரன் பாடியது இசை வித்யாசாகர், பாடலாசிரியர் வைரமுத்து. நம்ம எல்லாருமே வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி தீந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஹாட்ஸ்பாட், அதுக்கப்புறம் வந்து வைஃபை. இந்த வைஃபையோட சிம்பிள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்குறக்கு வந்து ஒரு 4-5 கோடு வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே வந்துட்டு நம்மளோட எவ்வளோ ஜிபி இருக்குது அப்படிங்கிறத அது வந்து காட்டிகிட்டே இருக்கும். இந்த சிம்பிள் இருக்குல்லையா, இதை வந்து இந்த சின்னத்தை யார் எங்கே யூஸ் பண்ணாங்க, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். புகழ்பெற்ற இங்யோங் அப்படிங்கிற வைஃபை சின்னம் இதை தான் வந்து இப்படி குறிப்பிடுறாங்க. 1999 இண்டு பிராண்ட் அப்படிங்கிற உலகளாவிய பிராண்ட் ஆலோசகருடைய நிறுவனத்தினால் வடிவமைக்கப்பட்டதான் வந்து இந்த சின்னம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு இந்த வயர்லெஸ் கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிற ஆன்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி இதை ஃபஸ்ட்டு அழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது IEEE அப்படின்னு, அதுக்கப்புறம் வந்துட்டு இது சிரமமாக இருக்குது, அதாவது யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சிரமமாக இருக்குது, இதை சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்க முடியலையே அப்படிங்கிறது காரணத்தினால இதை வேறு மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியாலாம் வச்சு அவங்க டிசைன் பண்ணி உருவாக்குனது தான் வந்துட்டு இந்த வைஃபையோட சிம்பிள். இந்த இன்டர்பிராண்ட் நிறுவனத்தினால தான் இந்த வைஃபை அப்படிங்கிற சொல்லை உருவாக்கி அதுக்கான தரசான்றிதழ் இதெல்லாம் வாங்கி இந்த புகழ்பெற்ற ஒரு அழகான சிம்பிள் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு வைஃபை சிம்பிளை ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. 8:38 இணைந்திருக்கிறோம். இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: குழந்தை வந்து சும்மா விளையாடுது, ஏதோ ஒன்று எழுதுது அப்படின்னு சொல்லி யோசிக்காம இந்த பள்ளி மாணவி பண்ணின ஒரு விஷயத்தினால ஒரு பெரிய கிரகத்துக்கே அதோடைய பெயரை வந்து இவங்க சூட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 1930 இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்டை சேர்ந்த 11 ஸ்கூல் சைல்டு ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பேர் என்னன்னா வெனிஷியா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விண்கல் வந்து விண்பொருள் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தாத்தா வந்து சாப்பிட்ருக்கும்போது காலை பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து சாப்பிட்ருக்கும்போது சொல்லிட்டு இருந்திருக்காரு. இந்த குழந்தை வந்து அதை பத்தி கேட்டுட்டு இருந்திருக்கா. அப்போ அவங்க தாத்தா சொல்லியிருக்காரு, ரொம்ப மிக தொலைவில் ரொம்ப இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமனுடைய கடவுளான புளூட்டோ அப்படிங்கிற இந்த பெயர் வந்து பாதாளத்து புலகில் ரொம்ப இருட்டில் அவங்க இருக்கிற மாதிரியான கதைகளை இந்த பொண்ணு கேட்டு வளர்ந்துருக்கா. அப்போ இவளுக்கு அந்த ஞாபகம் வந்திருக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணப்போ புளூட்டோ அப்படின்னு பேர் வைக்கலாமே அப்படின்னு வெனிசியா வந்து சொல்ல, தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, அந்த பேரை வானியல் பேராசிரியர்களுக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காரு. ஸோ அங்கே அமெரிக்காவில் இருந்த லோவல் வானியல் ஆராய்ச்சி கழகத்தில் அங்கே ஆய்வகத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து தந்தி மூலமா அனுப்பின விஷயம்.
1: 8:45
2: ஆகாஷ்வாணி.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது
1: காலங்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் ஓய்வதில்லை ஓய்வதில்லை வானொலியின் தேவை.
0: நீண்டகால வானொலி நேயர் எம் காவேரி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த.

0: வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
0: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
1: நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவங்க சார். என் பேர் காவேரி. நான் வந்து பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கிறேங்க சார். சமீபத்தில் ஆகாசவாணியோடைய 90வது வயது முடிவடைய போகுது ஜூன் 8 தேதியோட அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிறதுக்கு, அதுவும் சார் உங்கள் கூட கலந்துகிறதுல நான் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேங்க சார். பெருமிதம் கொள்கிறேன். வானொலின்னா மக்களுடைய ஒரு அங்கமாக ஆயிடுச்சு. எவ்வளோதான் எந்தெந்தோ செல்ஃபோனோ இன்ஸ்டாகிராம்ன்றாங்க, வாட்ஸ்அப்புன்றாங்க, இங்கேருந்து வீடியோ காலில் பேசிக்கலான்றாங்க, எவ்வளோதான் விஞ்ஞானம் ஆக்குவை பண்ணாலும் நம்மளுடைய வானொலி என்ற சிறப்பான இடத்த, அது ஒரு தாய் மாதிரி சார், அதை வந்து யாராலையும் அழிக்கவும் முடியாது. அந்த ஒரு பொசிஷனையும் அந்த இடத்த யாராலையும் தடுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இது ஒரு மறைக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை சார் அது.
0: இப்போ நீங்கள் சின்ன வயசில் இந்த வயசில் வானொலி கேட்டதுலேருந்து உங்களுக்கு லாபம் இருக்குது?
1: நல்ல ஒரு அருமையான கேள்வி சார் இது. எனக்கு வந்து வயது இப்போ வந்து 54 ஆகுதுங்க சார். 5 வயதுலேருந்து நான் வானொலி கேட்டுன்னு சார். ஏன்னா அப்பா ஒரு வானொலி பிரியர். அப்போல்லாம் வந்து வானொலி அறிக்கை ஆகட்டும், ஒரு நாட்டு நிகழ்வு, முக்கியமாக செய்தி சார், மதிய உணவுக்காக வீட்டுக்கு வருவோம் பள்ளியிலேருந்து. அப்போ கரெக்டாக நாங்கள் வீட்டு வாசல் நெருங்கும் போது அப்பா செய்தி வச்சிருப்பார். என்னன்னா, ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி. அது நல்லா பதிஞ்சு போச்சு சார் என் மண்டையில், என்னுடைய மைண்ட்ல பதிஞ்சு போச்சு. அதே போல அந்த செய்திகள் முடிந்த உடனே நாதஸ்வரம் ஒன்று போடுவாங்க சார். அது திருச்சி உறையூர் வெங்கட்டுன்னு, அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவரை நான் 10 வருடங்களுக்கு முன்னாடி சந்திச்சேன் சார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ரேடியோவில் கேட்டிருக்கிறேன் உங்களுடைய இசையை. இப்போ நான் நேராக நீங்கள் தான்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு. அப்பெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் வானொலியில தான் கேட்பாங்க மக்கள்.
0: இரண்டாவது டைத்துல வந்து பார்ட்டி பொலிட்டிகல்

0: பாட்காஸ்ட்னு இருக்கும்.
1: ஆமாங்க சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, எங்கள் அப்பா முதல் முதல் ரேடியோ வாங்கினது எனக்கு நல்லா ஞாபகம் இருந்து பாருங்களேன். அப்பா வந்து பாண்டிச்சேரி சுதேசி காட்டன் மில்லில் ஆலை தொழிலாளியாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு போனஸ் ஒன்று போட்டாங்க, 700 ரூபாய். அது பெரிய காசு சார். அப்ப 1976, எனக்கு அப்ப 6 வயசுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த வானொலி வாங்கிட்டு வந்தாரு, ரிக்ஷாவில் வச்சு அந்த ரேடியோ பெருசு சார். வாங்கிட்டு வரும்போது ஒரே சத்தம், எங்க வீட்டுல எல்லாரும் தெருவுல இருக்கிறவங்களாம் வந்து எட்டி பாக்குறாங்க, என்னதுன்னு. வானொலியை போட்டு சவுண்டு வச்சோம்னா, ஐயோ இதுல இந்தி பாட்டு. அப்ப வந்து சாயந்தரத்துல ஒரு 6 மணிலிருந்து ஒரு 3-4 பாட்டு இந்தி பாட்டு போடுவாங்க சார். அதுல ஷோலே இதெல்லாம் வந்து நல்ல முக்கியமான பாட்டு, அதெல்லாம் அப்ப கேட்போம்.

0: அந்த ரேடியோ பெருசு சார். வாங்கிட்டு வரும்போது ஒரே சத்தம், எங்க வீட்டுல எல்லாரும் தெருவுல இருக்கிறவங்களாம் வந்து எட்டி பாக்குறாங்க. என்னதுன்னு வானொலிய போட்டு சவுண்டு வச்சோம்னா, ஐயோ இதுல இந்தி பாட்டு. அப்ப வந்து சாயந்தரத்துல ஒரு 6 மணில இருந்து ஒரு 3-4 பாட்டு இந்தி பாட்டு போடுவாங்க சார். அதுல ஷோலே இதெல்லாம் வந்து நல்ல முக்கியமான பாட்டு. அதெல்லாம் அப்ப கேப்போம் எல்லாரும், ஐயோ இவ்வளவு பேரா இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறாங்க. அப்பெல்லாம் நாங்க நினைச்சுப்போம் சார், இந்த ரேடியோ பெட்டியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எப்படி இருப்பாங்க, குள்ளம் குள்ளமா இருப்பாங்களா, அப்படிலாம் நாங்க கேட்டிருப்போம். பாருங்க சார், நடந்த நிகழ்வுகளை தவிர அதை அசை போடும் போது ஒரு அலாவதியான இன்பம் வரும்வாங்களா, அது உண்மை சார், நான் அதை அனுபவிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ நியூஸ் கேட்கும் போது அப்பா யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு பின் ட்ராப் சைலன்ட் தான் கேட்கும் வீட்டுல. அவரு கேக்குறதும் இல்ல, நாங்களும் வேற கேட்போம். காலையில கேட்டு ஆகணும்ன்றது வேற, கேட்கணும் ஸ்கூலுக்கு போறோம் இல்லைங்களா, அப்பயே எங்களுக்கு செய்திகள் எல்லாம் கேட்கற ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சுன்னு கூட சொல்லிக்கலாம், நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு. காலையில இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 பாட்டுகளும் ஒன்னா போடுவாங்க,
1: பக்தி பாடல்கள் எல்லாம்
0: போடுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ரேடியோனாக்கா இன்ற அளவு கூட அதோடைய இது குறையிலிங்க சார்,
1: கேட்டுட்டு
0: தாங்க சார் இருக்கிறேன். காலையில எழுந்த உடனே வந்தே மாதிரம் போடுவாங்க சார், அதுக்கப்புறம் மங்கள இசை. மங்கள இசை போடுறாங்கன்னா எல்லார் வீட்லயும் பொதுவா கிரகப்பிரவேசத்துக்கு தான் போடுவாங்க, இது டெய்லியுமே எல்லார் வீட்லயுமே மங்கள இசை. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். அதுக்கு அடுத்தது இது நான் சொல்லியே ஆகணுங்க சார், 6:35 உழவர்கான செய்திகள்ல காத்த முத்து கருத்து முத்து நிகழ்ச்சி மக்கள் மனதுல எப்படி பதிஞ்சிருக்குதுன்னு பார்த்தா, எல்லாருமே அந்த நிகழ்ச்சிய அவ்வளவு அருமையா பேசப்படுது சார். என்னன்னா உழவருக்கான செய்தியும் ஆயிப்போது, அதுல என்னென்ன சாப்பிட்டா அது மருந்துக்கான ஒரு தகவலையும் கொடுத்துடுறீங்க. இளநீ சாப்பிட்டா நல்லது குளிர்ச்சின்றதை விட ஊடுருவு பயிர்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லீங்களா, கத்துமுத்து நீ வந்து முருங்கை சாகுபடி பண்ணு, முருங்கைக்கு கீழே வெண்டைக்காய் பயிர் பண்ணு, புளிச்சிக்கீரை போட்டு விடு, அது ஒரு உபயோகத்துக்கு ஆகும்ல, உபரி வருமானம் வருது. இதெல்லாம் ரொம்ப அருமையான தகவல் சார் அது. அப்புறம் 7:25 மருத்துவ நிகழ்ச்சின்னு ஒண்ணு போடுறாங்க, ரொம்ப அருமையா இருக்கு சார் அது. மதியம் ஒரு 12 உழைப்பவர் அரங்கம்ல தொழிலாளர்களுக்கான நேர்காணல் நிகழ்ச்சி சார். ஒரு தொழில முன்னேற்றம் அடைஞ்சவங்க அந்த தொழில என்னென்ன நெளிவு சுழிகள் இருந்துன்றத சொல்லி கொடுக்கறது, அதை கேட்டு ஓ நாமளும் இந்த மாதிரி செய்யலாம், இந்த தொழில் நம்ம முனையலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை நேயர்களுக்கு உண்டு பண்றாங்க. உழவர் உலகம்னு விவசாய நிகழ்ச்சின்னு ஒண்ணு போடுறாங்க சார்,
1: 7:30.
0: ஆமாங்க சார், இது வந்து என்னுடைய கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துது சார். என்னன்னா அப்பா வந்து மில்லுல வேலை செய்யறாருன்னு சொல்ல, அவருக்கு கரெக்டா 7:45 சாப்பாடு உள்ள எடுத்துட்டு போகணும் மில்லு கேட்டு திறப்பாங்க. அப்ப ஐயோ வீடும் வயலும் நிகழ்ச்சி போட்டாங்க, சீக்கிரம் போடுவாங்க அம்மா. அந்த வீடும் வயலும் நிகழ்ச்சி அது ஒரு மாதிரி மியூசிக் போடுவாங்க சார், அது உண்மைய மனசுல பசுமர தாணி போல எனக்கு பதிஞ்சு சார். ஒவ்வொரு மாதத்தையுடைய கடைசியில ஞாயிற்றுக்கிழமை 11 சார் மங்கி பார்ந்து ஒரு நிகழ்ச்சி, அதாவது நம்ம நரேந்திர மோடி பாரத பிரதமர் நாட்டு மக்களோட பேசுற நிகழ்ச்சி, அது ரொம்ப நல்லா அருமையா இருக்கும் சார். இதுல புதுவை புதுமைன்னு காலை 7:02 சார், ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் தமிழ் அமுது, அறிவோம் அறிவியல், விளையாட்டு நிகழ்ச்சி, இன்னொரு நாள் சட்டம் சம்பந்தமான நிகழ்ச்சி, இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார். இதுல இன்னொன்னு சார், புதுச்சேரி மக்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வுன்னா கார்த்திகை தீபத்தை பத்தி நேரடி ஒளிபரப்பு பண்றதுல நேர்களாக எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது. காலையில தினமும் 8:45 வானொலிக்கு 90 என்ற நிகழ்ச்சி, இதுல வானொலி நேயர்கள் உட்பட எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து, அது ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார். ஒளிபரப்புறாங்க சார். இதுல இன்னொன்னு சார், இது வந்து எவ்வளவுதான் எஃப்எம் போயிட்டே இருந்தாலும் நம்ம ஆகாஷவாணிக்கு உள்ள ஒரு பொசிஷன் இடம், அது நம்ம தாய் மாதிரி சார், அதுல இருந்து பிரிந்து வந்ததுதான் எல்லாம். அந்த ஒரு இடத்த யாராலையும் நான் மறுபடியும் சொல்றேன்னு கூட நீங்க நினைக்கலாம், அது என்னுடைய ஆர்வம் என்ன சொல்ல தூண்டுதது. அப்புறம் வெள்ளிக்கிழமை இலக்கியம் பேசுவோம், இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறதுனாலதான் தமிழுக்கு வந்து வரும் சந்ததியினருக்கு ஒரு ஆர்வம் உருவாகுது. இங்கிலீஷ் பேசினாதான் நம்மளுக்கு ஒரு டீசென்ட், நம்மள ஒரு மதிப்பாங்கன்ற ஒரு காலகட்டத்துல தமிழும் பேசு, இலக்கியமா பேசு, இலக்கணமா பேசுன்றதுல நல்ல ஒரு நிகழ்ச்சி சார் இது. அப்புறம் சூழல் அறிவோம்னு ஒரு நிகழ்ச்சி சார்,
1: 6:55
0: புதுச்சேரி வானொலி நிலையத்துல சூழல் அறிவோம்னு, அது ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி சார் அது. இதை தவிர்த்து கனிந்த வாழ்வுன்னு ஒரு நிகழ்ச்சி சார் அது,
1: மூத்த குடிமக்கள்.
0: ஆமா சார், அத பத்தி சொல்லியே ஆகணுங்க சார். ஒரு மூத்த குடிமக்கள் தன்னுடைய வாழ்க்கையில நடந்தது அனுபவங்கள் அந்த சுவாரஸ்யமா சொல்லும் போது அதுல உள்ள ஒரு நல்ல கருத்து எடுத்துக்கிட்டா அது நமக்கும் அது பயன்படும் சார். அது இது இல்லாம சார், நம்ம ஆகாசவாணியில மணிக்கு ஒரு செய்தின்னு சொல்றாங்க.
1: செய்தி சுருக்கம்.

0: செய்தி சுருக்கம் நீட்டுக்குள்ள இருக்கிறோம், என்ன நடக்குதுன்றத சுருக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: இப்போ சமூக ஊடகங்கள் பல்வேறு இது வந்துருச்சுன்னு நீங்களே ஆரம்பத்தில் சொன்னீங்க. இப்போ வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், பல விதத்தில் நம்ம டைவர்ஷன் சொல்லதில்ல, மைண்ட் வந்து பல விதத்தில் போகுது. இருந்தாலும் வந்து வானொலிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பா சார்.
1: அது வானொலி வந்து இப்போ 90வது வயசு முடிய போகுது. இப்போ வானொலியை வாழ்த்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லி வாழ்த்துவீங்க?
0: வானொலி என்ற ஒரு வார்த்தை நம்மளை எல்லாம் கட்டி போட்ட ஒரு சாதனம்ன்றதை விட ஒரு சாதனையாளர்கள் பயணிக்கிற இடம் சார் அது. நான் அதை உணர்வுபூர்வமாக உணர்றேன், இது மக்களும் உணர்றாங்க. இது வந்து வீட்டிலன்னு இல்லை சார், எங்கே போனாலும் காதில் கேட்டுக்கலாம், நம்மளுடைய வேலைகளையும் செய்யலாம். இன்னும் முன்னேற்றத்துக்கு தான் அடையுமே கண்டி நம்ம வானொலி ரெண்டாவது இடத்துக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லைங்க சார்.
1: இவ்வளோ நேரம் வானொலிக்கு 90 பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்ற நேயர்களுக்கும் ஒரு பிடித்த நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி, வணக்கம் சார்.

0: 8:59 நிமிடம் நேர்களை இதுவரை கேட்டது. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் நான் இதுவரை ஆர்ஜி யாகில். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வோண்டேர்லேன் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாடா ஹகேலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, நேரம் 9:02:30 நொடி இணைந்திருக்கிறோம். இது சிறுவாணி சாரல், கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்து பாடின பாடல் கேட்டோம். பராசக்தி திரைப்படத்திலிருந்து பாடலாசிரியர் ஜெய்ஸ்ரீ மதிமாறன், ராமஜோகையா சாஸ்திரி. நெல்லை இன்று மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட பழங்குடியின இனத்தின் முதல் முனைவர் பட்டம் பெறவிருக்கும் முருகேசன் ராமன் மற்றும் தேவிகா மருதாசலம் ஆகியோருடன் நேர்முகம்.

0: பாய்.
1: விடாமுயற்சி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக்ல அனிருத் அந்தோனிதாசன் பாடியது. கொடைக்கானலில் சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்படும் கோடை விழா நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் மேல்மலை கிராமமான மன்னனூர் ஏரி பகுதியில் ராட்சத பட்டம் பறக்கப்படும் திருவிழா நேற்று தொடங்குச்சு. இந்த விழா இன்னைக்கு நாளைக்கு அதாவது மே 26 தேதி வரை இந்த பட்டம் விடும் திருவிழா நடைபெற இருக்குது.

ஜி வி பிரகாஷ்குமார் மியூசிக்ல இட்லி கடை படத்துல இருந்து பாடல் கேட்டோம். புஷ்பவனம் குப்புசாமி பாடியது பாடலாசிரியர் ராஜமுருகன். நெல்லை இன்று இரவு 7:25 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 1.61 ரூபாய், டீசல் விலை லிட்டர் 1.71 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரத்தில் வெளிநாடுவாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன் மனைவி இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மண்பாண்டம் செய்வதற்காக வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 4 பேரை அவ்வழியே வந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். கொடைக்கானலில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் உடல்நிலையை சீராக பராமரிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப் மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:22. இப்போது NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

மாதவன் ஃபிலிம்ல இருந்து நிறைவான பாடல் கேட்டு வச்சிங்க. இந்த பாட்டுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க திண்டுக்கல் முத்துக்குமார் பழனிவட்டம் பகுதியிலிருந்து, கோவை லக்ஷ்மி இவங்களோட விருப்பப்பாடலை கேட்டு வச்சோம். நேர்களை இன்னைக்கு இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பாடல்களை கேட்டு வச்சிங்க. நாளைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்ணும் இது உங்கள் சாய்ஸ், உங்களோட விருப்பப்பாடலை கேட்டுட்டு நீங்கள் ரசிக்கலாம். 9585800103 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு உங்களோட விருப்பப்பாடலை அனுப்பலாம்.

0: நிகழ்ச்சி தொகுப்பில் நான் இதுவரை ஆர்ஜி யாகில். தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 2 ரூபாய் 61 காசுகளும் டீசல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 2 ரூபாய் 71 காசு

0: அரசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன் மனைவி இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மட்பாண்டம் செய்வதற்காக வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் நான்கு பேரை அவ்வழியே வந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். கொடைக்கானலில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் உடல்நிலையை சீராக பராமரிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப், மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 11:02. இனி கேட்கலாம் சங்கீதச்சாரல். இன்றைய சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோர் பாட்டு கேட்கலாம். கோயம்புத்தூர் கே பாலசுப்ரமணியம் அவர்கள் வயலின், திருச்சூர் ஆர் மோகன் அவர்கள் மிருதங்கம்.

மணமகன் தேவை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை ஜி ராமநாதன், பி பானுமதி, காந்தசாலா பாடியது. பாடலாசிரியர் அ மருதகாசி.

கேட்ட பாடல் வணங்காமுடி திரைப்படத்திலிருந்து இசை ஜி ராமநாதன், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் தஞ்சை என் ராமையா தாஸ்.

0: இதுவரை கேட்டது ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை காலை 10:50 ஒளிபரப்பாகும்.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம். வணக்கம் நேர்களே, வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆரோக்கியமே ஆனந்தம் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டுக்காக நம்ம ஸ்டுடியோஸ்க்கு வந்திருக்காங்க டாக்டர் ஆர்த்தி கௌதம், ஹோமியோபதி மருத்துவர். அவங்கள வரவேற்போமா? வணக்கம் மேடம், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
1: வணக்கங்க, எனக்கும் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம்.
0: மேடம், நீங்கள் கோயம்புத்தூர் தானே பெஸ்ட்டு?
1: ஆமாங்க.
0: ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்க மேம்.
1: நான் வந்து பிஹெச்எம்எஸ் ஃபாதமுல்லஸ் ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜ் மேங்களூரில் முடிச்சேங்க. எனக்கு ஹோமியோபதி மேலே ஆர்வம் அப்படின்றது ரொம்ப சின்ன வயசுலேயே தொடங்கிருச்சுன்றதை சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குன்ற மாதிரி எனக்கும் ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குங்க. என்னென்னா, ஒரு 5 வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஸ்கின் கண்டிஷன் இருந்துச்சு,
0: சரி,
1: வீப்பிங் எக்ஸிமா அப்படின்ட்டு. அது வந்து உடல் அளவில் கொஞ்சம் பாதிப்பு இருந்தது, அரிப்பு இருக்கும், சீழ் வலியும் அது அப்படின்னாலும் மனசளவில் என்னை பாதித்தது ரொம்ப அதிகம். அந்த டைமில், அந்த பீரியட் ஆஃப் டைமில் பேரண்ட்ஸே வந்து இந்த பொண்ணுக்கிட்ட உட்கார வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க.
0: ஓ சரி.
1: ஸோ எந்த குழந்தைங்களும் என்கிட்ட வந்து பேசுறதுக்கு யோசிப்பாங்க. எனக்கு தனி பெஞ்சு,
0: சரி,
1: கொஞ்சம் சீ வலியற அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் தனியாக உட்கார வைப்பாங்க. அதனால ஆன மென்டல் ட்ராமா ரொம்ப அதிகம்.
0: அது பெயின் வேற இருக்கும் இல்லையா? அது
1: ஆமாம், அரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், அரிச்சா இன்னும் சீ வலியும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு நிறைய ஸ்டீராய்ட்ஸ் அட்மிட் ஆனது, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. பட் ஒரு ஸ்டேஜில் எதுனா எப்படியோ ஒரு ஹோமியோபத் இன்ட்ரடியூஸ் ஆகி, அவங்க எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும்போது, ஒரு 6 ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த டைமில் நான் ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்து ஒரு 6 மாசத்துலலாம் நான் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆனேன்.
0: ஓ சூப்பர்.
1: ஸோ அப்போவே எனக்கு வந்து அது ஒரு பெரிய ரிலீஃப். என்னோட கண்டிஷன் சரி பண்ணதுன்றதை தாண்டி அது வந்து எனக்கு ஒரு பெரிய மென்டல் ட்ராமாலேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்துச்சு.
0: கரெக்ட்.
1: பட் நான் இந்த ஃபீல்டுக்கு வருவேன்னு நான் அப்போ நினைக்கல. பட் எனக்கு ஹோமியோபதி மேலே ஒரு கியூரியாசிட்டியும் ஒரு ஃபேண்டசைசிங்கும் வந்தது எனக்கு அந்த வயசுலேன்னு சொல்லலாம்.
0: ஓ சூப்பர். அப்போ நீங்கள் 12th முடிச்சோன்னு?
1: ஆமாம், அப்போ வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் நீட் எழுதி நீட் மூலியமாக தான் நீங்க வந்து அட்மிஷன்ஸ் ஆக முடியும். அப்போ வந்து நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது இல்லைங்களா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நம்ம தனித்தனி என்ட்ரன்ஸ் எடுக்கணும். நான் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா என்ட்ரன்ஸ் ரெண்டுமே எழுதியிருந்தேன், மெடிக்கல் என்ட்ரன்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ்க்கும் சரி, பிஹெச்எம்எஸ்க்கும் சரி, நீங்க ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்.
0: ஓகே.
1: ஸோ அதுல இருந்து நீங்க கவுன்சிலிங் போகணும், அதே ரொட்டீன் தாங்க. கவுன்சிலிங் போய் அதுல இருந்து காலேஜஸ் உங்களுக்கு எது எது வருதுன்னு பார்த்துட்டு, அந்த காலேஜஸ் தனியாக என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்கன்னா அதுவும் நீங்கள் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ இப்போ ஒரே எக்ஸாம், பட் அப்போ நிறைய இடத்துல
0: எக்ஸாம் எழுத வேண்டிய.
1: ஆமாம்.
0: ஓகே சூப்பர். நீங்கள் எத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஒரு 20 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்.
0: 20 இயர்ஸ். நீங்கள் ஆரம்பித்த காலத்தில் வந்து ஹோமியோபதி இந்த அளவுக்கு ப்ராப்ளமாக இருக்கலை இல்லையா? இப்போ சமீபமாக ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஹோமியோபதிங்கிறது. முந்தையெல்லாம் ஒரு டவுட் இருக்கும் மக்களுக்கு, ஹோமியோபதினா என்ன, அதுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஸோ இந்த ஹோமியோபதி மெடிசன் அதை பற்றி சொல்லுங்க மேம்.
1: ஹோமியோபதி அப்படின்றது ஒரு 229 வருஷமா இருக்குன்னு சொல்லலாம். 1796 டிஸ்கவர் பண்ணாரு. அதை டிஸ்கவர் பண்ணது ஒரு ஜெர்மன் டாக்டருங்க. அவர் வந்து ஒரு தேடலில் இருந்தார், ஏன் குரானிக் டிசீசஸ் திரும்பி திரும்பி ரெக்கர் ஆகுது, ஏன் நமக்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் கொடுக்க முடியல, ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு வரும்போது அதோட தேடல்ல பிறந்தது தான் ஹோமியோபதி.
0: ஓகே.
1: அது என்ன பண்ணது, ஜெர்மன் பிசிஷியன் டாக்டர் சாம்வெல் ஹனிமன், அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஹோமியோபதின்னு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அவரை.
0: ஓகே.
1: இது வந்து இப்போ வந்து நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ப்ராப்ளம் அடையிறதுக்கு ஒரு டைம் எடுத்தது, பட் லெஜெண்ட்ஸ் எல்லாம் உருவாகியிருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு முந்தின ஜென்ரேஷன்ஸில் இருந்தவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் போட்டிருந்தாங்க, இதை நல்லா அவேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க, நிறைய கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்திருந்தது. ஸோ அவேர்னஸ் ஓரளவு பெட்டராக இருந்தது. எங்களுக்கு முந்தின தலைமுறை வந்து தான் ரொம்ப சிரமப்பட்டாங்க, பட் அவங்க கொடுத்த ரிசல்ட்ஸில் தான் இப்போ நான் எங்கள் டாக்டர் பற்றி இன்ஸ்பயர் ஆன மாதிரி எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தாங்க. ஸோ கஷ்டம்தான்னாலுமே கூட, இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது, ஓரளவு ரீச்சபிள் இருக்குது, அப்போ அதெல்லாம் இருக்கலை. கஷ்டம்தானே இருந்தாலுமே கூட ஓரளவு ரிசல்ட்ஸ் கொடுக்க கொடுக்க வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆக நமக்கு பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோமியோபதி ஒரு சயின்ஸ் அப்படின்றது வந்து இப்போ கூட சமீபத்தில் WHO வந்து மோஸ்ட் ஃபாலோடு மெடிசன் அப்படின்றது 2nd place ஹோமியோ கொடுத்துருக்காங்க.
0: ஓகே. அலோபதிக்கு அடுத்தது ஹோமியோபதி.
1: ஆமாம் ஆமாம். த்ரூ அவுட் த வேர்ல்டில் 2nd place மோஸ்ட் ஃபாலோடு டைப் ஆஃப் சிஸ்டம் ஆஃப்

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷவாணி.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவை தாம் அதிகம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார்.

0: அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு சர்ஜி கோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு டிரம்ப், பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெருங்கிய நண்பர் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க தூதருடனான உரையாடலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் அனைவரும் கேட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். 4 பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்கோ ரூபியோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டா பழங்குடியின மக்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 150,000 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித் ஷா கூறினார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் அமைச்சர் திரு டோசி மிட்சு மோட்டகோய் ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா சார்பில் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், சர்வதேச மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான முக்கியமான விஷயங்கள் ஆகியவை குறித்தும் தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா எடுத்துரைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்மபூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்டர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறும் என்றும், இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இக்கூட்டம் அவசர தேவையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இன்று சென்னையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறை சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குற்றச் செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தற்காப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் திரு விஜய் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் மூலம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயம் மட்டுமின்றி தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக இந்த பயிற்சி நிலையத்தின் இயக்குநர் திரு சதீஷ்குமார் தெரிவித்தார்.
2: இந்த நிலையமானது திருப்பூர் மாவட்டத்தில் 2013ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு அவங்க வந்து சுயமாக

0: ஒரு சுயதொழில் செய்வதற்காக வந்து இந்த நிலையமானது கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சுயதொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா, இது மூணு கேட்டகரியை நம்ம பிரிக்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ராடக்ட்டில் வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை வகையான ட்ரைனிங்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் சம்மந்தமான தொழில்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு உரம்பு தயாரித்தல், அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 63 வகையான ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலையத்தின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம்.
1: செல்போன் தொடர்பான தொழில்நுட்ப பயிற்சியை பெற்றது தமக்கு மிகுந்த பலனை அளித்துள்ளதாக பயனாளி திரு பாலச்சந்தர் கூறினார்.
2: நான் டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆர்சிடி திருப்பூருங்கிற இதுல வந்து இங்க செல்போன் பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல்னு ஒரு கோர்ஸ் நடத்துறதா பார்த்தேன். இங்க எடுக்கிற ஸ்டாஃப்ஸ் இங்க எல்லாமே நல்லபடியா சொல்லி தராங்க. இதனால என் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இனிமேல் சொந்தமா சுய தொழில் பண்ணி வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்லி இங்க வந்து பயிற்சி எடுத்திருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்சிடிக்கு வந்து மிகவும் நன்றி. இங்க உள்ள ஆசிரியர்கள் மற்ற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.46 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2.57 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 107.77 ரூபாயும் டீசல் 99.59 ரூபாயும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலை உயர்வு குறித்த அறிவிப்பை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் சண்டை நிறுத்தம் தொடர்பான எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் உடனடியாக மேற்கொள்ள அவசரம் காட்ட வேண்டாம் என்று தங்கள் நாட்டு பிரதிநிதிகளுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் போர் சூழலுக்கு முடிவு காண வேண்டும் என அமெரிக்கா எண்ணியுள்ள நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு நிதி தொடர்பான சலுகைகளை வழங்குவது குறித்து தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்ட பின்புதான் அந்நாட்டுடன் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திரு பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியில் இருந்தபோது அந்நாட்டுடனான அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் சலுகைகள் காட்டப்பட்டதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் குறை கூறினார். இதனிடையே அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானுடனான சண்டை நிறுத்தத்தை 60 நாட்கள் நீட்டிப்பது குறித்தும் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பூட்டான் அணி நேபாளத்தையும் இந்தியா மாலத்தீவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 11:12. இனி கேட்கலாம் மெல்லிசை. மெல்லிசையில் இந்திரா கிருஷ்ணமூர்த்தி பாடிய பாடல்.

இனி தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரிலும் எஃப்எம் 103 மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம். நான் யாகிலிங்க உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்கேன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இனி நம்ம கேட்க போறது மணி ஒன்று மலர் ஒன்று.

அமரன் அழகான பாடல் கேட்டுறாச்சிங்க. மணி ஒன்று மலர் ஒன்று. வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சியில் அழகான ஒரு ஃபிலிம் எடுத்து அதை பற்றினதான கதையை கேட்டு ரசிக்கிறது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற இந்த ஃபிலிம் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுடைய ஃபிலிம் அப்படின்னா அதனுடைய டைட்டிலருந்தே நமக்கு நிறைய கதைகள் தெரிய வரும். அப்படி தான் இந்த ஃபிலிமும் எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃபிலிமில் இருக்க கேரக்டர்ஸ் ஆகட்டும், இந்த கதை காலமாகட்டும், அதுக்கப்புறம் இதை இயக்குனருடைய கதை, இது எல்லாமே வந்து குழந்தைகளுக்கும் பிரிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். பொதுவாகவே எல்லா ஃபிலிம்ஸும் அந்த மாதிரி அமைதில்ல. ஏபிசி அப்படின்னு எல்லா கேட்டகரிக்குமே உரித்தான ஒரு ஃபிலிம்ஸ் அப்படின்னா வெரி ஃபியூ தான். அதில் இந்த ஃபிலிமும் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை ஆரம்பத்திலே ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க. அந்த ரெண்டு நண்பர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய தொழில் செய்கிற மனிதர்கள் எல்லாம், அதற்கு பின்னாடி இருக்கிற அவங்க குடும்பத்தாரும் வசதி படைத்தவங்களும் இல்லை. இப்படி இந்த இரண்டு நண்பர்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருட்டு தொழில் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்படி தனக்கு தேவையான விஷயங்களை வந்து திருடி எடுத்து கொண்டு போகும்போது ஒரு விஷயம் அவங்க கண்ணில் படுது. அப்படி போய் அந்த விஷயத்தை கண்ணில் படும்போது அவங்க தன்னுடைய

0: இந்த ஏமாற்றங்கள் இல்லை மற்ற பண்ணுற தவறுகளெல்லாம் மாற்றி ஒரு இடத்த வந்து நம்ம வகிக்கணும், மனிதர்களுடைய மனதில் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல் அமையுது. அப்படி இரண்டு நண்பர்கள் தான் தேங்க்ஸ் அண்ட் ஆக்டோஸ். இந்த ஃபிலிம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராபி ஹுட், இந்த ஃபிலிம் சொன்ன உடனேயும் இந்த இரண்டு நண்பர்களை சொன்ன உடனேயும் இரண்டு மிகப்பெரிய ஜாம்பவான்களுடைய முகங்கள் நம்மளுக்கு முன்பாக வரும். நமக்கு தெரியும் ஜாக்கி சேன் அண்ட் லூயிஸ் கோ, இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிலிம் வந்து கரெக்டாக கொண்டு போகிறக்கான வழிநடத்துதலோட இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இப்படி தாங்ஸ் அண்ட் ஆக்டோபஸ் அப்படிங்கிற இந்த இரண்டு பேரும் கொண்ட நம்மளுடைய ஹீரோஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மருத்துவமனையில் பாதுகாப்பு பெட்டகத்திலிருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி எடுத்து கொண்டு போகும்போது தான் வந்து திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்வந்தருடைய குடும்பத்திலிருந்து லீ அப்படிங்கிற அவருடைய பையனுக்கு ஆப்போனண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து நடத்துகிறாங்க. அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சிளம் குழந்தை வந்து அங்கேருந்து கடத்தப்படுது தன்னுடைய தாயின் முன்னாலேயே. அப்படி தன்னோட தாய் வந்து ஏன் அங்கே அலற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய காதலன் தான் இந்த செயலை செஞ்சுருக்காரு அப்படிங்கும்போது, அடடா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போதே இந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி திருட்டு தொழில் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்ததான இந்த இரண்டு நண்பர்கள் தாங்ஸ் அண்ட் ஆக்டோபஸ் ஓடுறாங்க. அப்படி ஓடி தன்னோட பயணத்தை வந்து அங்கேருந்து கதை வந்து திடீர்னு ஒரு திருப்பத்தை கொண்டு வந்து எல்லாரையும் யோசிக்க வைக்கிறது. இப்படி தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க ஏன் இந்த குழந்தையை காப்பாற்ற விடணும், அந்த குழந்தையை காப்பாற்றி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் கதையோட மிகப்பெரிய திருப்பமாக இருக்குது. இணைந்திருக்கிறோம் மணி ஒன்று மலர் ஒன்று.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ், ஆல்கஹால அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.

0: विभाग जो है रेड क्रॉस वो चला रही है। इसी प्रकार ये अबोर में हमारे पास में वहाँ भी मूकबधिर विद्यालय शुरू किया गया, फरीदकोट में भी है। इस प्रकार छोटे छोटे विद्यालय भी शुरू हो जाए तब भी बच्चा नजदीक ही अपनी शिक्षा प्राप्त करके, एक मैं आपको गारंटी देता हूँ दयालु, बच्चा अगर वो शिक्षित हो गया ना, वो मुख्य धारा के साथ जुड़ जाता है, वो समाज को समझने लग जाता है, क्योंकि बुक्स पढ़ता है, बातें सुनता है, तो जो नौकरी लगे हुए हैं उनको भी मिलता है, उनके मिलने से वो भी प्रयास करते। इसलिए ब्लाइंड बच्चे रेलवे में भी जा रहे हैं, ब्लाइंड बच्चे बैंकों में भी जा रहे हैं, डेफ भी जा रहे हैं। बस बच्चों को लेना है, स्कूल में लाना है, उसको किसी ढंग से प्रशिक्षित करो। एक बार वो प्रशिक्षित हो गया, समझ लो बच्चा मुख्य धारा में जुड़ गया, अब वो समाज पे परिवार पे बोझ नहीं रहेगा, सपोर्टर बन जाएगा।
1: स्वामी जी, आपकी तपस्या को 50 साल पूरे हो रहे हैं, आने वाले समय में आप कौन से ऐसे सपने हैं जिन्हें साकार होते हुए देखना चाहते हैं?
0: चलो, मुझे ऐसा लगता है जो आजकल सरकार का जो वातावरण बन रहा है, जैसे और इनको नाम दे दिया दिव्यांग बच्चों के प्रति जो सरकार की योजनाएं चल रही है नाना प्रकार की, उनको ऋण देना, उनको अपने पांव पे खड़ा करने की योजना देना, उनको सर्विस देना, रिजर्वेशन देना, ऐसी योजना जो सरकार चला रही है, तो ये योजना बच्चों के भविष्य के लिए बहुत अच्छी है। तो मैं अपनी तरफ से सरकार का भी आभार व्यक्त करता हूँ जिन्होंने इन बच्चों के लिए योजनाएं शुरू की है, और समाज सरकार की योजनाओं से प्रेरित होकर के कई जो दानवीर हैं, जहाँ जो इसमें समाज में कुछ काम करना चाहते हैं समाज सेवी, उनको भी उत्साह मिलता है। तो मैं एक और भी सरकार का आभार व्यक्त करना चाहता हूं कि सरकार ने इस गंगानगर जिले की सेवा को मान्यता दी है, ये पद्मश्री दे करके इनकी सेवा को स्वीकार किया है कि यहां कुछ हो रहा है, इसके लिए मैं जिले की ओर से भी सरकार का बहुत बहुत धन्यवाद करता हूं।
1: स्वामी जी, मुझे जितेंद्र शर्मा को अनुमति दीजिए।
2: अभी आप सुन रहे थे वर्ष 2026 के पद्म पुरस्कारों से जुड़ी विभूतियों पर हमारा विशेष कार्यक्रम पीपल्स पद्म ऑन आकाशवाणी। आज आपने सुनी सामाजिक कार्यों के क्षेत्र में विशिष्ट योगदान देने वाले राजस्थान के स्वामी ब्रह्मदेव जी महाराज के साथ खास बातचीत। इस कार्यक्रम का संचालन कर रहे थे जितेंद्र शर्मा। इस कार्यक्रम को आप हमारे मोबाइल ऐप न्यूज ऑन AIR और YouTube चैनल न्यूज ऑन AIR ऑफिशियल पर भी सुन सकते हैं। इस कार्यक्रम के संबंध में अपनी प्रतिक्रिया आप हमें ईमेल के माध्यम से भेज सकते हैं। ईमेल का पता है podcast.airnews@gmail.com।
3: पीपल्स पद्मा ऑन आकाशवाणी।
4: ரொம்ப முக்கியம், இவங்க வந்து ரொம்ப வேலிடான ஒரு பேபி அப்படின்னு சொல்லி சொல்லி அங்கிள் வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டே கொடுத்துறாங்க. அடுத்த சில நாட்களில் வந்து தாங்ஸ் அண்ட் ஆக்டோபஸ் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தையை பராமரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது, குழந்தையுடைய டயப்பர் மாற்றுறதுலேருந்து குழந்தைக்கு ட்ரெஸ் போடுறதுலேருந்து அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுலேருந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு பராமரிக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அதாவது இப்போ குழந்தைங்களை எப்படி பேம்பர் பண்ணணும், குழந்தைங்க பிறந்த உடனே அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு தாங்ஸ் என்ன அதுக்கப்புறம் தாங்ஸும் ஆக்டோபஸும் சேர்ந்து அதை கற்றுக்குறாங்க. அங்கே வந்து குழந்தைங்களை வந்து எப்படி வளர்த்துறாங்க, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க மேலே ஒரு மிகப்பெரிய வலுவான பிணைப்பு வந்து இந்த ரெண்டு பேருக்கும் ஏற்படுது. குழந்தையுடைய நலனுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாங்ஸ் அண்ட் ஆக்டோபஸ் ரெண்டு பேருமே தங்கக்கிட்ட இருந்த சின்ன சின்ன தீய பழக்கங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு மீறி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனக்கு கிடைச்ச காசு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு சூதாடுற இடத்துல போட்டுருவார். தன்னோட ஆசையை வந்து அங்கே போட்டு அங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பார். இதை வந்து அவருடைய தகப்பன் ரொம்ப நாளாக கண்டிச்சுக்கிட்டே இருப்பார். இவருடைய சம்பாத்தியம் நம்முடைய குடும்பத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள விரட்டிக்கிட்டே இருப்பார். அப்போல்லாம் மாறாத தாங்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குழந்தையை பார்த்தவனுடைய குழந்தைக கிட்ட பழக்கின அந்த பழக்கம் அந்த ஆசையிலிருந்து அவரை விடுபடுது. சூதாடுற ஆசை அப்படிங்கிற ஒரு ஆசையை அடக்கி கொண்டு தன்னோட குழந்தைக்காக நிறைய மாறுதலை கொண்டு வராங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய மனைவி அதாவது பாக்ஸ் அவங்களுடைய பேர், பாக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவ்வளோ கஷ்டத்துலேயும் தானே சம்பாதிச்சு தன்னுடைய கணவர் வந்து சரியான சம்பாத்தியம் கொடுக்காத காரணத்தினால தானே வேலைக்கு போய் சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து ஆக்டோபஸ்க்கு தெரிய வருது, நம்ம பண்ணுறது தப்பு, நம்முடைய மனைவியை வந்து பத்திரமா பாதுகாக்கணும், அவளுக்கு வரப்போகிற குழந்தையும் நம்ம டேக் கேர் பண்ணணும், அவளுக்கு பண்ண துரோகத்தெல்லாம் வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் இந்த குழந்தையினால் வந்து பில்ட் ஆகுது. இதுக்கு பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, எப்படி

0: தன்னுடைய மகனுடைய ஆசையை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த டெராய்ட் அப்படிங்கிற அந்த கும்பலுடைய தலைவன் முயற்சி எடுத்துகிட்டே இருக்காரு. இப்போது அங்கேருந்து திடீர்னு இவங்க இப்படியெல்லாம் சேமித்து பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கும்போது காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர்த்தையும், அதாவது தோங்ஸ் அண்ட் ஆக்டோபஸை ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணணும், அவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அங்கே நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாராலையுமே வந்து பாராட்டுக்குரிய விஷயமாகவே இருக்குது. குழந்தையும் பாதுகாக்கணும், தன்னையும் பாதுகாக்கணும், குழந்தையை பாதுகாக்கிறதுக்கான ஒரு நலனில் அக்கறை கொள்கிற இந்த இரண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு முயற்சிக்கு கொண்டு போகிறவங்க. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கறத கேட்கலாம். இணைந்திருக்கிறோம் மணி ஒன்று மலர் ஒன்று.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை காலை 10:02 ஒளிபரப்பாகும்.

0: 1500க்கு மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418874111.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: ஒரு 1:34 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மணி ஒன்று மலர் ஒன்று ராபி ஹூட் கேட்டுட்டு இருக்கோம். இப்படி வந்து தன்னுடைய திருட்டு தொழிலெல்லாம் விட்டு அந்த குழந்தை கூட சம்பாரித்த அந்த நாட்கள் வந்து அவங்களால மறக்கவே முடியல. இப்படி ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சொன்னமாலே அந்த ட்ரையாட்டோட தலைவர் வந்து குழந்தை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஆட்களெல்லாம் அனுப்புகிறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு குழந்தை எப்படியாவது கொண்டு போய் எங்காவது மறைச்சு தலைமறை வாயிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அந்த கூட்டாளியுடைய ஹெட் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து என்னாகிறார், விடுதலை ஆகிறாரு. விடுதலையான கொஞ்சம் நேரத்திலேயே என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டு உரிமையாளருடைய முக்கூட் கும்பல் இருக்காங்களே அவங்களுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அழைத்து அங்கே வர்றாங்க. குழந்தைய வந்து தொகை வந்து 30 மில்லியன் ஹாங்காங் டாலருக்கு வந்து அவர் ஹையர் பண்ணோன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தையை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த சமயம் பார்த்து குழந்தைக்கு காய்ச்சல் சிகிச்சை அழிச்சுக்கிட்டு வராங்க மருத்துவமனையில். தோங்ஸ் ஆக்டோபஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை பார்க்குறாங்க, இப்படி குழந்தை வந்து காய்ச்சலோடு இருக்காங்களே கொடுக்கறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசித்து அக்கறை காட்டுறாங்க குழந்தையுடைய நலனில். இருந்தாலும் சூழல் சரியில்லாதனால சரி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தையை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஒப்படைக்கும் போது ரொம்ப சிரமமாக இருக்குது. குழந்தையுடைய அந்த ஒப்படைத்தல் அப்படிங்கிறது இப்படி ஒரு நல்லவங்க இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம கொண்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, ஓகே இதுக்கு வந்து டிஎன்ஏ மாதிரி எடுத்து பார்த்துடலாம், இது வந்து என்னுடைய பையனுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி அந்த கேங் லீடர் யோசிக்கிறாங்க. ரத்த மாதிரி எடுக்கிறதுக்காக ஊசி எடுத்து குழந்தையுடைய மேனியில் வைக்கும்பொழுது குழந்தை அழுகுது. அப்போது ரெண்டு பேரும் உடம்பு சிலிர்த்து குழந்தையோட வாழ்நாள் கழித்த அந்த நாட்களை நினைவு கூறும்போது ரொம்ப மனது உடஞ்சு உணர்ச்சிகளால் உந்தப்படுறாங்க. குழந்தையை மீட்க வந்து அந்த அவர்கள் முற்படுறாங்க. போதும், குழந்தை இதுக்கப்புறம் இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா தப்பாக போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ வருது அப்படின்னா, ரத்த மாதிரியில் வந்து இல்லை தன்னோட கேங் லீடரோட பையனோட குழந்தை இல்லை அப்படின்னு தெரிய வரும்போது எப்படியும் அந்த குழந்தைய வந்து இவங்க வந்து முடிச்சுடுவாங்கங்கிற ரீசன்னால் அங்கேருந்து குழந்தைய எப்படியாவது கொண்டு போயிடணும் அப்படின்னு பல தடைகளெல்லாம் மீறி அங்கேருந்து குழந்தையை எடுத்து கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க மூணு பேருமே இதெல்லாம் இதுக்கப்புறம் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தன்னுடைய தவறான எண்ணங்களெல்லாம் மாற்றி ஒரு குழந்தையோட நலனுக்காக எல்லாவற்றையும் விட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி மூணு பேரும் யோசிச்சு திரும்புகிறாங்க. 1:36 இணைந்திருக்கிறோம். மணி ஒன்று மலர்ந்த கேட்டிருக்கோம் ராபி ஹூட்.

1:41 நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு மணியொன்று மலர் நிகழ்ச்சியில் ராபி ஹுட் கேட்டோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மூன்று திரைடர்கள் பற்றி நம்ம கேட்டிருந்தோம். ஜாக்கி சான் இது வந்து இவர் வந்து என்ன கேரக்டர் எடுத்திருந்தார், தாங்ஸோடைய கேரக்டர் தான் வந்து நடிச்சிருந்தார். லூயிஸ்க்கு வந்துட்டு ஓக்போஸோட கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மைக்கேல் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நில உரிமையாளர் இருப்பாருங்களா, அவர் தான் வந்துட்டு அந்த ரோலை ப்ளே பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து

இந்த தாங்ஸ் இன் ஆக்டோபஸை வந்துட்டு வழிநடத்துறது இந்த வீட்டு உரிமையாளர் தான். இந்த நிறைவான கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நமக்கே வியப்பூட்டுற விதமாக தான் இருக்கும். ரத்த பரிசோதனையில் தன்னோட மகனோட குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தன்னோட மகனை எந்த ஃப்ரீசர்க்குள்ளே வச்சுருந்தாரோ அதே ஃப்ரீசர்க்குள்ளே இந்த குழந்தையை கொண்டு போய் வச்சு அந்த குழந்தை உறைஞ்சு போயிடுவான். அப்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாற்றுற அந்த சீன் வந்து உண்மையாலுமே மனுஷங்களை எல்லாத்துலேயும் வந்துட்டு ஐயோ ஹியூமனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள கூடக்கூடிய ஒரு தருணத்தில் தான் வந்து அந்த சீன் அமைஞ்சிருக்கும். இப்படி ராபிஹுட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி தன்னோட கேங்கில் அந்த குழந்தையை சேர்த்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மூணாவது குழந்தைங்க மூணாவது திருடர்கள் வந்து தன்னுடைய மனநிலையில் ஏதோ ஒரு இடத்துல குழந்தைத்துவம் இருந்ததுனால இந்த குழந்தையை பத்திரமாக பாதுகாத்து ஒரு ஹியூமனிட்டியோடு அந்த குழந்தையை கொண்டு போய் பத்திரமாக அவங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட கொடுக்குற அந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த படத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் தான் எல்லாருக்குள்ளேயும் குழந்தைத்தனம் இருக்கும். அந்த குழந்தைத்தனத்தை வந்து பத்திரமாக பாதுகாக்கணும், குழந்தைங்களை குழந்தைங்களாக பார்க்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ராபிஹுட் வந்து எப்படி ஒரு டேர்ன் கொண்டு வருவாரோ அது போல் இந்த குழந்தை வந்து தங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு டேர்னை கொண்டு வந்திருந்தாங்க. அப்படி தான் இந்த ஃபிலிம் வந்து எண்ட் ஆகுது. அவங்களுடைய சிரிப்பும் குழந்தையோடைய அந்த அழகான தருணங்களும் மறக்கவே முடியாது இந்த ஃபிலிமில். இன்றைக்கி ராபிஹுட் ஃபிலிம் கேட்டு ரசித்தோம். மணி 1 மலர் நிகழ்ச்சியில்

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலுவுடனும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணா கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அது சார்ந்த வழக்குகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக இன்று நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்துள்ளார். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். குற்ற செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் வழக்குகள் முறையாக நடத்தப்பட்டு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51ஆவது கூட்டம் நாளை புதுடெல்லியில் நடைபெற உள்ளதையொட்டி இது தொடர்பாகவும் முதலமைச்சர் இன்று ஆலோசனைகளை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்ற

0: குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்ற 76வது நாளில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் வரும் ஜூன் முதல் வார கோடை வெயில் நிலைமை குறித்து வானிலை மையத்திடம் அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்த அறிக்கையின் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், மாணாக்கர் சம்பந்தப்பட்ட எந்த திட்டமும் நிறுத்தப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார். போக்சோ சட்டங்கள் குறித்து அதிக அளவில் விழிப்புணர்வு பள்ளிகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திறமையான விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான பொருளாதார உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நாள்தோறும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டு வீரர்கள் சிரமமின்றி தன்னை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டரங்குகள், பயிற்சி கூடங்கள், தங்கும் விடுதிகள் ஆகியவற்றின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் ஆர்வமுடைய 2 வீர வீராங்கனைகளுக்கு 580,000 ரூபாய்க்கான காசோலையையும் அமைச்சர் வழங்கியுள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட குழு மேற்கொண்ட விசாரணை அறிக்கை விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறிழைத்தவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தடையற்ற மின்சாரம் உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார்.
1: நியாயமான விசாரணை நடக்கும், தவறு நேரும் பட்சத்தில் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவமனைகளுக்கு வென்டிலேட்டர், நிறைய ஆக்சிஜன், மின் சப்ளை தேவைப்படும். அதனால இந்த மாதிரி இன் ஃபியூச்சர்ல தடையற்ற மின்சாரம் அரசு மருத்துவமனைகளுக்கு மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனைகளுக்கும் சென்றடையணுங்கிறத முதலமைச்சர் அவர்கள் நீங்க இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷனோட பண்ணுங்கன்னு உத்தரவிட்டிருக்காரு. ஆல்ரெடி இபி மினிஸ்ட்ரியும் செக்ரட்டரியும் பேசியிருக்கோம். இனிமேல் வருங்காலத்தில் இது மாதிரி தடை ஏற்படாம நான் பார்த்துக்கோம்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 2 பத்ம விபூஷன், 6 பத்ம பூஷன், 58 பத்மஸ்ரீ விருதுகளை அவர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதல்கட்டமாக 66 பேருக்கு விருதுகளை இன்று அவர் வழங்குகிறார். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டதை அடுத்து லிட்டருக்கு பெட்ரோலின் விலை 2.61 ரூபாய் காசுகளும் டீசல் விலை 2.71 ரூபாய் காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 107.77 ரூபாய் காசுகளுக்கும் டீசல் 99.55 ரூபாய் காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் வினாத்தாள் கசிவை தொடர்ந்து தன்னிச்சையாகவும் வலிமையுடனும் செயலாற்றக்கூடிய புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி பி எஸ் நரசிம்மா, அலோகராதே ஆகியோர் கொண்ட அமர்வு, இவ்விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையும் மத்திய புலனாய்வு முகமையும் பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே வினாத்தாள் கசிந்த விவகாரத்திற்கு பின்னரும் தேசிய தேர்வு முகமை பாடம் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்று நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. எதிர்காலங்களில் நீட் தேர்வை கண்காணிப்பது குறித்து முன்னாள் இஸ்ரோ தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகள் மீதான நடவடிக்கைகள் குறித்தும் தேசிய தேர்வு முகமை வரும் வியாழக்கிழமைக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 3 நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தால் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து 22 லட்சம் மாணாக்கரின் உரிமைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன.

தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியாய விலைக் கடைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். வரும் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இளநிலை படிப்புகளுக்கான கியூட் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் மறுதேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல்

0: அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் மே 31 வரை கட்டணமின்றி செல்லலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். பில்லர்ரா, குணா குகை, பயன்மரசோலை உள்ளிட்ட பகுதிகளில் QR கோடு மூலம் கட்டணம் வசூலிப்பதில் தாமதம் ஏற்பட்டு கடந்த 20 கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட இந்த அறிவிப்பு கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். கடலூர் மாநகராட்சி, நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, விருதாச்சலம், சிதம்பரம் நகராட்சி பகுதிகளில் உள்ள இந்த 6 உணவகங்களும் முதலமைச்சரின் உத்தரவிற்கு ஏற்ப சீரமைக்கப்பட்டு குறைந்த விலையில் சுகாதாரமான உணவுகளை வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 27 நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் ஏரி, குளங்களில் வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுக்க இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக விவசாயிகளின் நிலங்களை செம்மைப்படுத்தவும் மண்பாண்டங்கள் செய்யவும் தங்களது வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் உள்ள அரசுக்கு சொந்தமான ஏரி குளங்களில் உள்ள வண்டல் மண் மற்றும் களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுத்து பயன்படுத்திக் கொள்ளவும் ஏரி குளங்களின் ஆழத்தை அதிகப்படுத்தவும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதற்கான பயன்பாடு, நிலம் அளவு ஆகியவற்றை இணையதளம் மூலம் பதிவு செய்து வட்டாட்சியரிடம் அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, தேனி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. வரும் 5 வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் குகேஷ், பிரக்ஞானந்தா, திவ்யா தேஷ்முக், கொனேரு ஹம்பி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12 மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலிமையாகவும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
4: நேரம் 1:55 இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. திருப்பூரில் பொறுத்தமட்டில் இன்றைக்கு 34 செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. ஈரோடில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே 36 அதிகபட்சமாகவும் 26 குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. சேலமில் 36 அதிகபட்சமாகவும் 26 குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. பாலக்காட்டில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம், 33 குறைந்தபட்சமாகவும் 26 குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. நீலகிரியில் பொறுத்தமட்டிலும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம், 24 அதிகபட்சமாகவும் 18 குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. கோவையில் 32 அதிகபட்சமாகவும் 25 செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. நேர்கள் கேட்டது வானிலை அறிக்கை.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
3: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற கேட்கலாம் உன்னத நிறுவனங்கள் எனும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் எமினன்ஸ் IOE என்பது இந்திய உயர்கல்வி நிறுவனங்களை உலக தரத்திற்கு உயர்த்தும் நோக்கில் 2017 மத்திய கல்வி அமைச்சகம் மற்றும் பல்கலைக்கழக மானிய குழு UGC தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டமாகும். இந்தியாவில் உள்ள சிறந்த கல்வி நிறுவனங்கள் உலகளாவிய தர வரிசையில் முதல் 500 இடங்களுக்குள் நுழைவதற்கு ஏதுவாக அவற்றுக்கு முழுமையான நிர்வாகம் மற்றும் கல்வி சுதந்திரத்தை வழங்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் 20 நிறுவனங்கள், 10 அரசு நிறுவனங்கள் மற்றும் 10 தனியார் நிறுவனங்கள் தேர்வு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முக்கிய நன்மைகள் மற்றும் சுயாட்சி என்பது UGC முன் அனுமதி பெறாமலேயே புதிய பாடத்திட்டங்கள் மற்றும் கல்வி முறைகளை தாங்களாகவே வடிவமைத்துக் கொள்ளலாம். சர்வதேச கூட்டாண்மை என்பது உலகின் முதல் 500 இடங்களுக்குள் இருக்கும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து செயல்படவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடவும் முழு அனுமதியும் வழங்கப்படுகிறது. வெளிநாட்டு சேர்க்கை என்பது தங்களின் மொத்த பணியாளர்களில் 25% வரை வெளிநாட்டு பேராசிரியர்களை பணியமர்த்தலாம். மேலும் 30% வரை வெளிநாட்டு மாணவர்களையும் சேர்த்துக் கொள்ளலாம். கட்டண சுதந்திரம் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை நிர்ணயிப்பதில் முழு சுதந்திரம் அளிக்கப்படுகிறது. நிதி உதவி அரசு நிறுவனங்களுக்கு மட்டும். தேர்வு செய்யப்படும் அரசு நிறுவனங்களின் ஆராய்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பை மேம்படுத்த 5 1,000 crore வரை மத்திய அரசு நிதி உதவி வழங்குகிறது. தனியார் நிறுவனங்களுக்கு நிதி வழங்கப்படாது, ஆனால் விதிமுறைகளில் முழு விலக்கு அளிக்கப்படும். அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் பட்டியல் இத்திட்டத்தின் கீழ் அதிகாரபூர்வமாக அரசாணை வெளியிடப்பட்டு முழுமையான IOE அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் எமினன்ஸ்

0: ஏர்லைன்ஸ் அந்தஸ்தை பெற்ற 12 முக்கிய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் 8 நிறுவனங்கள். இவை முழு சுயாட்சியுடனும் மத்திய அரசின் 1000 கோடி ரூபாய் நிதி உதவியையும் பெறும் வகையில் அமைந்துள்ளன. அடுத்து பெங்களூரில் அமைந்துள்ள இந்திய அறிவியல் கழகம், பம்பாய் இந்திய தொழில்நுட்ப கழகம், டெல்லி இந்திய தொழில்நுட்ப கழகம், மெட்ராஸ் இந்திய தொழில்நுட்ப கழகம், கரக்பூர் இந்திய தொழில்நுட்ப கழகம், வாரணாசி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், டெல்லி பல்கலைக்கழகம், ஹைதராபாத் பல்கலைக்கழகம். தனியார் நிறுவனங்கள் 4 நிறுவனங்கள். இவை அரசு நிதி பெறாமல் தன்னாட்சி அதிகாரத்துடன் செயல்படும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், அதாவது டீம்டு யூனிவர்சிட்டிஸ், பிர்லா தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் கழகம், மணிப்பால் உயர்கல்வி அகாடமி, சோனிபட்டில் அமைந்துள்ள ஓபி ஜிண்டால் குளோபல் பல்கலைக்கழகம், கிரேட்டர் நொய்டா ஜிவ் நாடார் பல்கலைக்கழகம் போன்றவை. கிரீன்ஃபீல்டு திட்டங்கள் என்பது இன்னும் கட்டி முடிக்கப்படாத ஆனால் எதிர்காலத்தில் மிகச் சிறந்த கல்வி நிறுவனமாக மாறும் சாத்தியக்கூறு உள்ள புதிய திட்டங்களும். உதாரணமாக ஜியோ இன்ஸ்டிடியூட் போன்றவை இத்திட்டத்தின் கீழ் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. உலகளாவிய சாதனைகள் இந்த சுயாட்சி திட்டத்தின் காரணமாக இந்தியாவின் முதன்மை நிறுவனங்கள் உலக அளவில் தடம் பதிக்க தொடங்கியுள்ளன. உதாரணமாக இந்த திட்டம் கொடுத்த சுதந்திரத்தை பயன்படுத்தி ஐஐடி மெட்ராஸ் ஆப்பிரிக்காவின் சான்சிபாரிலும், ஐஐடி டெல்லி ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியிலும் தங்களின் சர்வதேச கிளை வளாகங்களை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகின்றன. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் உன்னத நிறுவனங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் எமினன்ஸ் IOE என்பது குறித்த பல்வேறு தகவல்கள் இடம்பெற கேட்டோ. நாளை இதே நேரம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் மற்றொரு பயனுள்ள தகவல் பற்றி அறிந்து கொள்வோம்.
1: மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418877411.
3: இனி கேட்கலாம் திரை இசை.

கேட்டது உரிமை கீதம் படத்திற்காக பாடலை பாடினார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வித்யா. பாடலுக்கு இசை மனோஜ் கியான், பாடல் வரிகள் ஆர் வி உதயகுமார். திரையிசை நிறைவு பாடலாக உனக்காகவே வாழ்கிறேன் படத்திலிருந்து பாடலை பாடியிருக்காங்க எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கவிஞர் வைரமுத்து.

0: இதுவரை திரையிசை கேட்டோம். நேரம் 2:30. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான காரணங்களும் அதற்கான அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள்.
2: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நலமா இருக்கேன். போன வர நிகழ்ச்சியில நீங்க வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கொடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கீங்க. அதுல முக்கியமா நான் கவனிச்சது என்னன்னா, வாக்கிங் போலாமா, வாக்கிங் போனோம்னா மூட்டு தேய்மானம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். தைரியமா நீங்க வாக்கிங் போங்க, ஆனா வாக்கிங் போனா மூட்டு தேய்மானம் ஏற்படும், ஆனா அதற்கு தகுந்த மாதிரி நீங்க உணவுகள் எடுத்துக்கும் போது அந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கறது ஒண்ணு இல்லாமே போயிடும். அதுக்கான ப்ரோட்டீன்ஸ் நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருந்தீங்க. இன்னைக்கும் அதை சார்ந்து சில கேள்விகள் தான் உங்ககிட்ட கேட்க போறோம். எலும்பு முறிவு சார்ந்த சிகிச்சை முறைகளும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுல வந்து நுண்துளை அறுவை சிகிச்சையும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பொதுவா அந்த விபத்து ஏற்படும் போது எலும்பு முறிவு அப்படிங்கறது ஒரு பெரிய லெவல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி விட்டுறது. சோ வந்து இந்த எலும்பு கூடுறதுக்கு 1-3 மாதங்கள் வரை கூட ஆகும். இந்த எலும்பு முறிவு ஏற்படும் போது எத்தனை மாதங்களுக்குள்ளார வந்து அவங்களுக்கு வந்து எலும்பு கூடும், அதே மாதிரி இந்த எலும்பு முறிவு ஏற்பட்டதுமே உடனடியா நீங்க கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் பத்தியும் சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கோங்க.
4: வணக்கம், நான் டாக்டர் தினேஷ் ராம்குமார், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், ஸ்பெஷலிஸ்ட் இன் ஆர்த்ரோஸ்கோபி நுண்துளை அறுவை சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எலும்பு முறிவில் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆரம்ப கட்டத்திலிருந்தே என்னோட ட்ரைனிங் பீரியட், நான் பயிற்சி காலத்திலிருந்தே இந்த எலும்பு முறிவுங்கிறது எனக்கு ஒரு வாவ், இது எப்படி நடக்குது, எலும்பு உடஞ்சி போகுது, தானாக கூடியிருதுங்கிறது ஒரு மேஜிக் மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. இதை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். புக்ல என்ன எழுதியிருப்பாங்கன்னா, 6 வாரத்துக்கு அவங்க வந்து கட்டு போட்டிருக்கணும், 6 வாரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு. இப்போ நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போனாலும் அதே தான் டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, கட்டு போட்டாலும் சரி, 40 நாள் இல்லைன்னா 1 மாசத்துக்கு அப்புறம் கட்டெல்லாம் பிரிச்சுட்டு, நீங்களால நடந்துக்கலாம், உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஆனாலும் நம்ம மனசுக்குள்ள தோணும், இந்த எலும்பு கூடிருச்சா நல்லா அப்படின்னு. அப்புறம் டாக்டர் என்ன சொல்லுவோம், ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாமா டாக்டர் நம்ம கேட்போம், இல்லைன்னா

0: டாக்டரே கூட எக்ஸ்ரே எடுத்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எல்லாம் நல்லா கூட்டிகிட்டு இருக்குங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் பார்த்தா 2 மாதம் 3 மாதத்துக்கு கொஞ்சம் அந்த இடத்துல வளைச்சிக்கிட்டே இருக்கும். இது என்னடா டாக்டர் சேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு, டாக்டர்கிட்டையும் நம்ம போக வேணாம், ஆனால் வளைச்சிக்கிட்டே இருக்கு. என்னதான் காரணம்னு நம்ம மனசை குழப்பிக்கிட்டே இருப்போம். ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, ரியல் சயின்ஸ் வந்து எலும்பு உடஞ்ச உடனேயே அந்த உடஞ்ச பாகத்துக்கு நடுவில் ஒரு ஸ்கேஃபோல்டு ஃபார்ம் ஆகுது. அதாவது ரத்த ஓட்டம் நின்று போய் அந்த இடத்துல ரத்த கசிவு ஏற்படுது. அந்த ரத்த கசிவு தான் ஸ்கேஃபோல்டாக ஃபார்ம் ஆகுது. அந்த ரத்த கசிவு மேலே தான் எப்படி ஒரு வலை போட்டு அதுக்கு வலைக்கு மேலே நம்ம பொருட்களை வச்சோம்னா அது அப்படியே அடுக்கமாக நிற்கும். அந்த மாதிரி அந்த ஸ்கேஃபோல்டு அந்த வலை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நியூட்ரியன்ஸ் எல்லாம் டெபாசிட் ஆகும். இந்த டெபாசிஷன் டைம் வந்து 6 வாரத்தில் 40 நாளில் ஓரளவுக்கு டெபாசிட் ஆகி ரப்பர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஆனால் இந்த ரப்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, ஓரளவுக்கு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ ஒரு கேள்வியை நீங்கள் கேட்பீங்க, எங்க டாக்டர் அப்படின்னா எப்படி 40 நாள்லேயே கட்டெல்லாம் பிரிச்சுட்டு எங்கள் டாக்டர் நடக்க சொல்லிடுறாரு, அதுக்குள்ளே எலும்பு கூடியிருக்காது, நான் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. இதை பற்றி சில ஆய்வுகள் செஞ்சப்போ அந்த ஆய்வு அறிக்கைகளை யூரோப் ஸ்பெயின் நாட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக 2014 போயிருந்தேன். அப்போது என்னோட ஆய்வுகளை பார்த்துட்டு US வந்த ஒரு டாக்டர் ஷேக்கர்ஸ் அப்படின்னு ஒரு டாக்டர், அவர் வந்து எங்கிட்ட இதை பற்றி க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தார். அப்போது எப்போ நடக்க வைப்பீங்க பேஷண்ட்டை, எவ்வளோ நாள் எலும்பு கூடணும், இதே கேள்வி கேட்டப்போ நான் சார் 6 வாரத்துலேயே நாங்கள் எங்கள் பேஷண்ட்ஸ்லாம் நடக்க வச்சிருவோன்னு சொன்னப்போ அவர் என்னை கரெக்ட் பண்ணி சொன்னார், 6 வாரத்தில் நீங்கள் பேஷண்ட்ஸை நடக்க வச்சுருவீங்க, ஆனால் நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரியும், 6 மாதம் ஆகும் அந்த எலும்பு கூடுறதுக்கு அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஆமாம் 6 மாதம் ஆகும், ஆமாங்க எங்களுக்கு தெரியும் 6 மாதம் ஆகும், ஆனால் நாங்கள் 6 வாரத்துலேயே பேஷண்ட்டை நடக்க வச்சிருவோமே அப்படின்னு சொன்னப்போ, 6 வாரத்தில் அந்த ஃபார்ம் ஆன கம்மில் மோஸ்ட்லி எலும்பு டெபாசிட் ஆகி அந்த எலும்பு 6 வாரத்தில் ஸ்ட்ராங் ஆயிரும். ஆனால் இது வந்து உங்கள் பேஷண்ட்ஸ்க்கு தெரியாது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கட்டை பிரித்து அனுப்பும்போது உங்களோட பேஷண்ட்ஸ் கிட்ட என்ன தான் இப்போ எலும்பு கரெக்டான பொசிஷனில் இருந்தாலும் சரி, கூடுற மாதிரி தெரிஞ்சாலும் சரி, 6 மாதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்லி அனுப்பணும் அப்படிங்கிறத எனக்கு மனசில் பதிகிற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு போனது எனக்கு ரொம்ப இன்னும் ஞாபகம் இருக்குது கிளியராக. அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், 6 வாரத்துலேயே சரியானாலும் சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா அந்த எலும்பு முழுமையாக கூட்டுறதுக்கு 6 லிருந்து 8 மாதம் ஆகும். அதை நம்ம கண்டிப்பாக நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களுக்கு இதை பற்றி தெரியப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆன்சர் என்னன்னா 6 to 8 months ஆகும் எலும்பு கூட்டுறதுக்கு. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதோ இல்லை வெயிட் தூக்கும் போதோ எனக்கு எலும்பு உடஞ்சிருக்கு, கரெக்டான பொசிஷனில் இருக்குது, கூடிட்டு இருக்கு, ஆனால் அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை, அது ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் ஆஃப் பேஷண்ட்ஸ் தான், ரொம்ப கம்மி பேர் தான் வருவாங்க திருப்பி அடிபட்டு. ஆனால் திருப்பி அதே இடத்துல அடிபட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அதோட சிக்கல்கள் ரொம்ப அதிகம், ட்ரீட்மெண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும்.
1: பொண்ணு குழந்தைகள் வளரக்கூடிய எலும்பு, குழந்தைகளுக்கும் சில பேருக்கு வந்து எலும்பு முறிவு ஏற்படுது, அவங்களுக்கு வந்து சீக்கிரமா ரெடி ஆயிருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
0: 100% உண்மைங்க, குழந்தைங்களுக்கு எப்பவுமே எலும்பு கூடுறதுக்கான கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா வளர்ற குழந்தைங்க அவங்க ஹைட்டே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு டே பை டே. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுனா அவங்க பாடியில் கால்சியம் டெபாசிஷன், அப்புறம் இந்த ரப்பர் மாதிரி இருக்க சப்ஸ்டன்ஸ், அந்த 6 மாதங்கிறது நிறைய பேர்த்துக்கு 2 மாதம் 3 மாதத்துலேயே வேக வேகமாக அந்த எலும்பு கூடிரும். ஸோ அதனால குழந்தைங்களை ட்ரீட் பண்ணும்போது அவங்களோட மெத்தடாலஜி ஆஃப் ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கான அப்ரோச் எல்லாம் நாங்கள் டாக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பயன்படுத்துவோம், ரொம்ப நல்லதும் கூட. இன்ஃபேக்ட் குழந்தையாக நம்ம அடிபட்டு எல்லாம் சரியாகி வெளியே வந்துட்டோம்னா இன்னும் நல்லது, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்குவோம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வயசானவங்களுக்கு எலும்பு உடஞ்சா என்ன ஆகும், 100% ஸ்ட்ரூங்க. 6 மாதம் 8 மாதத்தில் சரியாக வேண்டிய எலும்பு ஒரு வயசானவருக்கு கம்பல்சரி 10 லிருந்து 12 மாதம் ஆயிடுது உறுதியாக. ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு அந்த 6-8 மாதத்துலேயே வயசானாலும் சரியாகுது. இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னா, யாருக்கெல்லாம் சீக்கிரம் எலும்பு கூடுதோ அவங்களோட உணவு பழக்கமும் அவங்களோட எலும்போட ஆரோக்கியமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க டெய்லி அவங்கள ஆக்டிவாக வச்சுக்குவாங்க, அவங்க மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்க நல்ல உறக்கம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஐயா உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்போம், அவர் வந்து எனக்கு 75-80 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தலைவர் ரஜினிகாந்த் மாதிரி என்ன வயசானாலும் வயசாகிற மாதிரியே தெரியல. ஏன் அப்படின்னா நல்லா தூங்குறாரு, நல்லா சாப்பிட்றாரு, ஆரோக்கியமாக எக்ஸசைஸ் பண்ணுறாரு, மனதை ஒருநிலைப்படுத்தி நல்லா மெடிடேட் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் மெடிடேஷன் பிளேஸ் மேஜர் ரோல், மனசை ஒருநிலைப்படுத்தினாலே உடல் ரொம்ப ஆரோக்கியமாகிடுதுன்னு இப்போ ஒரு சமீப ஆய்வுகள் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரம் எலும்பு கூடும். ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப நாள் ஆகும் எலும்பு கூடாது.
1: இன்றைய நிகழ்ச்சியில எலும்பு முறிவு சார்ந்து சில கேள்விகள் உங்ககிட்ட நாங்க கேட்க போறோம், நீங்களும் எங்களுக்காக சொல்றதுக்காக காத்துட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான காரணங்களும் அதற்கான அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள்.
1: இப்போ வந்து எலும்பு முறிவு சார்ந்த விஷயங்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அதுல வந்து பிளேட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பிளேட் வந்து காலப்போக்கில் வந்து கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி வந்து அந்த மாதிரி பிளேட் வந்தோம்னா அந்த பிளேட் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். இப்போ வந்து கரையிற மாதிரி பிளேட்டே வச்சுட்டு இருக்காங்களே, இது என்ன மாதிரி பிளேட், இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: கரையிற மாதிரி பிளேட் அதாவது பயோ அப்சார்பபிள் சப்ஸ்டன்ஸ்ல இருக்கிற பிளேட்ஸ் இருக்கா அப்படின்னா ஆமாம் இருக்குது. பட் ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து ரொம்ப மெல்லுசாகவும் ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து ஸ்கெஃபோல்ட் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது முக்கியமாக எந்த இடத்துல பயன்படுத்துவோம் அப்படின்னா உங்களோட ஸ்கல் அதாவது மூளை பகுதிக்கு மேலே இருக்கிற எலும்பு, மண்டையோட எலும்பு உடஞ்சிருந்தது, அதில் பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, மினிமலி டிஸ்பிளேஸ்டாக இருக்குது. அப்புறம் உங்களோட தாடை பகுதி, உங்களோட முகங்களில் எலும்பு உடஞ்சிருக்க முறிவு ஏற்படுத்திருக்குன்னா அந்த இடங்களில் இந்த மாதிரி கரையக்கூடிய பிளேட்டை சமீப காலங்களில் பயன்படுத்துகிறாங்க. பட் என்ன தான் இந்த பிளேட்ஸ் எல்லாம் கரையக்கூடிய பிளேட்ஸாக இருந்தாலும் நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், அந்த பிளேட் கரைஞ்சி எங்கே போகுது, அதுவும் நம்ம பாடியில் தான் போய் நிற்கிது. அந்த பாடியில் நிற்கும் போது அந்த பிளேட்டையும் அந்த கரைஞ்ச மெட்டீரியலையும் நம்ம உடம்பு தான் ப்ராசஸ் பண்ணுது, இது நம்பர் ஒன். ஸோ இந்த மாதிரி பயோ அப்சார்பபிள் பிளேட்ஸ் சில நேரங்களில் உடம்புல ரியாக்ஷன் உண்டாக்கும். ஏன்னா அதில் சம்டைம்ஸ் எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேர்த்துக்கு பயோ கம்பேட்டபிலிட்டி கம்மியாக இருக்கும், இது நம்பர் ஒன். நம்பர் டூ, இப்போ இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம், லோடு அதிகமாக இல்லாத இடம். இப்போ நம்ம லோடு அதிகமாக இருக்கிற இடத்துக்கு வருவோம், நம்ம டெய்லி பயன்படுத்துகிற கை கால்கள், இந்த இடங்களில் அதிகமான ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகும். இந்த மாதிரி அதிக ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிஷன் இருக்கிற இடங்களில் இந்த பயோ அப்சார்பபிள் பிளேட்ஸ் வந்து வேலைக்கே ஆகாதுங்க, ஈஸியாக உடஞ்சி நொறுங்கிரும், அந்த எலும்பு சப்போர்ட்டே பண்ணாது. ஸோ இன்றைக்குமே ட்ரைட் அண்ட் டெஸ்டட் பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா நார்மல் மெட்டல் பிளேட் அண்ட் ஸ்க்ரூ தான் கை கால்கள் உடையும் போது. அது மட்டும்தான் உங்களோட எலும்பு எந்த அளவுக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த்தோட ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா அது கரைய போகிறது இல்லை, அதனால அது உங்கள் பாடியில் ரியாக்ஷன் உண்டாக்காது. பயோ கம்பேட்டபிள், உங்கள் உடம்புக்கு எந்த அளவுக்கு அது பயோ கம்பேட்டபிள்னா எலும்போட எலும்பு அதுவும் ஒரு உறுப்பாகவே மாறிடும் நிறைய பேத்துக்கு, சரிங்களா.
1: இந்த ஸ்போர்ட்ஸ் சென்ச்சுரிஸ் இதெல்லாம் நிறைய பேத்துக்கு ஏற்படுது. சில பேர் வந்து இப்போ நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகளில் கூட காயம் காரணமாக விளங்கி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 45 days அவங்க வரலன்னா ரூல்ட் அவுட்டே ஆகிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் இருந்துட்டுருக்கு. ஸ்போர்ட்ஸில் பொதுவாக என்ன மாதிரி இன்ஜூரிஸ் எல்லாம் வந்து பிளேயர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க?
2: டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் பிளேயர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ கிரிக்கெட், ஃபுட்பால், கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதிலலாம் வந்து நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட், முட்டிங்க. அதில் ஆன்டீரியர் க்ரூஷியட் லிகமெண்ட்னு ஒரு லிகமெண்ட் இருக்குது, அந்த லிகமெண்ட் டேர் தான் இருக்கிறதுலேயே காமன். இப்போ இந்த லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சுனா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லாவகமாக ஒரு இடத்துல இருந்து ட்விஸ்ட் ஆகி இந்த இடத்துல டைரக்ஷன் மாற்ற முடியாது. இப்போ ஃபுட்பால்னா அந்த பக்கம் இருந்து ஒரு ட்விஸ்ட் டர்ன் கொடுத்து இந்த பக்கம் அந்த பாலை டச் பண்ணி கோல் போஸ்ட்டுக்கு கொண்டு போக முடியாது. இந்த மாதிரி சூழல்களில் தான் கால் எக்ஸ்ட்ராவாக ட்விஸ்ட் ஆகி அந்த லிகமெண்ட் டேர் ஆயிடுது. இப்படி லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சுன்னா நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கிற டெண்டன்ஸ் இருக்கும் உடம்புல. கடவுள் நமக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுத்துருப்பார் பாடியில், இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லி டீலியே 2-3 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். ஸ்பேர் சதையிலிருந்து ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து அந்த லிகமெண்ட்டை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், அதே மாதிரி உருவாக்குவோம். ஸோ இந்த மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு கூட நமக்கு இம்ப்ளான்ஸ் தேவைப்படும், ஸ்க்ரூஸ் போடுவோம், அதுக்கு பேர் இன்டர்ஃபரன்ஸ் ஸ்க்ரூன்னு சொல்லுவோம். அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே பயோ அப்சார்பபிள் தான், அங்கே மெட்டல் வேலைக்காகாது. இப்போ எப்படி எலும்பு உடஞ்சா நம்ம மெட்டல் போடணும், ஆனால் இது லிகமெண்ட், லிகமெண்ட் வந்து ஒரு சாஃப்டான மெட்டீரியல், சாஃப்டான மெட்டீரியலை வந்து இன்னொரு சாஃப்டான பயோ கம்பேட்டபிள் காம்போசிட் ஸ்க்ரூஸ் மூலிமா தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணால் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷத்தில் ஸ்லோவாக அந்த ஸ்க்ரூ கரைஞ்சி உங்கள் உடம்போட ஒரு பார்ட்டாக மாறிடும், இந்த லிகமெண்ட்டும் அப்படியே உள்ளே ஃபிக்ஸ் ஆகி. இதே மாதிரி ஷோல்டர்ஸ்லையும் தோள்பட்டைகள்லையும் இன்ஜுரிஸ் நடக்கும். தோள்பட்டைகளில் சில பேருக்கு கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கெலாம் வந்து பவுலிங் போடுறதுனால ஆன்டீரியர் முன்பகுதியில் இருக்கிற ஜவ்வு விலகி அது மூலிமா தோள்பட்டையே விலகிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு திருப்பி திருப்பி தோள்பட்டை விலகிடுங்க, திருப்பி அதை நம்ம எடுத்து எடுத்து நான் உள்ளே வச்சு மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள்லையும் நம்ம சர்ஜரி மூலிமா, நுண்துளை அறுவை சிகிச்சை மூலிமா, கேமரா மூலிமா சர்ஜரி பண்ணி திருப்பி அந்த தோள்பட்டை விலகாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம்.
1: இப்போது எந்த ஒரு சிகிச்சையாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை இருந்தாலும் அதுக்கு ஒன்று டைம் பீரியட் ஒன்று இருந்துட்டு இருக்குங்களா? இப்போ வந்து நீங்கள்

0: என்ன மாதிரி அறுவை சிகிச்சைகள் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த அறுவை சிகிச்சைக்கு நீங்கள் எடுத்துக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும்.
1: நான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறேன், அதே மாதிரி நுண்துளை அறுவை சிகிச்சை, இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸு இப்போ சமீப காலமாக நிறைய பேர்த்துக்கு தேய்மானம் வர்றதுக்கு முன்னாடியே அதை கண்டறிஞ்சு அதுக்கான ரிப்பேரேட்டிவ் சர்ஜரிஸும் நான் இப்போ சமீபமாக நிறையா பண்ணுறேன். அப்புறம் ட்ராமா டெய்லி எப்படினாலும் இப்போ இன்றைக்கி ஒரு சர்ஜரி பண்ணிட்டு தான் இப்போ உங்ககிட்ட பேச வந்திருக்கேன், அதே மாதிரி நாளைக்கு எனக்கு ஒரு சர்ஜரி இருக்குது, நாளானிக்கு டெய்லி ஒரு சர்ஜரி, எலும்பு முறிவு சர்ஜரி கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ எப்போவுமே என்னோடய சீஃப், அதாவது எங்கள் வாத்தியார் சொன்னது தான் இது, அவர் என்ன சொல்வாருன்னா, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரத்தில் அந்த ஆப்ரேஷன் முடிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, உங்கள் பேஷண்ட் எவ்வளோ சீக்கிரம் நடக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவார். அதாவது ஹி சேஸ், சர்ஜரி பண்ண ஆரம்பித்த நொடியிலிருந்து அந்த பேஷண்ட் காலை ஊனி எனக்கு நல்லாயிருச்சு டாக்டர்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி நடக்கிறாங்கல்ல, அதுதான் டியூரேஷன் ஆஃப் த சர்ஜரி அப்படின்னு சொல்லுவார். ஸோ நான் எப்போவுமே இதையை நல்லா மனசில் உள்வாங்கி ஆப்ரேஷன் பண்ணும்போது சீக்கிரமாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும்னு யோசிக்கவே மாட்டேன். எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும், எனக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சேர்த்து ஆனாலும் பரவாயில்ல, பட் ஆனால் எனக்கு அந்த சர்ஜரி வந்து பர்ஃபெக்டாக பண்ணும் அப்படின்னு நினப்பேன். பட் என்ன தான் நம்ம அவ்வளோ பர்ஃபெக்ஷன் பண்ணி டைம் எடுத்து பண்ணாலும் நமக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்கும் எங்களுக்கு சர்ஜன்ஸ்க்கு. இன்ஃபேக்ட் எங்கள் மயக்க டாக்டர் சொல்லிடுவாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி உங்களுக்கு இவ்வளோ தான் டைம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் யூஸ்வலி 60 நிமிஷம், 60 சில நேரங்கள் 90 வரைக்கும் எங்களுக்கு கொடுப்பாங்க, இவ்வளோதான் அவங்க கொடுப்பாங்க. இந்த 90 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்க டாக்டர் அப்படின்னு மயக்க டாக்டர் எங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதை எதை பேஸ் பண்ணி இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேஷண்ட்டோட ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து. இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கா, அந்த பேஷண்ட்டோட ஜென்ரல் கண்டிஷன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு சுகர் இருக்கா, டயபெட்டிஸ் இருக்கா, இதை பேஸ் பண்ணி ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு உங்களுக்கு 60 மினிட்ஸ் தான் டைம், இந்த பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் பரவாயில்ல பண்ணலாம், 90 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த 60 to 90 மினிட்ஸ் லிமிட்டை நாங்கள் க்ராஸ் பண்ணுறோன்னா எங்களுக்கு கிடைக்க போகிற விளைவுகள் என்ன, அந்த 60 to 90 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்க முடியாத ஒரு சர்ஜரியாக இருக்குதுன்னா அந்த சர்ஜரியை பற்றி எங்கள் மயக்க டாக்டர்கிட்டையும் பேஷண்ட்ஸ்கிட்டையும் நம்ம முன்னாடியே தெரிவிச்சிருவோம். தெரிவித்ததுக்கப்புறமா அந்த 90 மினிட்ஸில் அந்த சர்ஜரியை பாஸ் பண்ணிடுவோம், ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு வாஸ்குலாரிட்டி எப்படி இருக்குது, ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா, அவங்களோட மற்ற உறுப்புகள் என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு ஒரு ரீஸ்டார்ட் ப்ரோட்டோக்கால் வச்சு திருப்பி நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் கொடுத்து எங்களோட டார்னிக்கே வச்சுருப்போம், பிளட் சப்ளை பிளாக் பண்ணுறது, அதை டீஃப்ளேட் பண்ணி வெயிட் பண்ணி திருப்பி இன்ஃப்ளேட் பண்ணி வீல் டூ. பட் அட் த மேக்ஸிமம் வாட் எவர் மேபி த சினாரியோ, வி ஹாவ் டு கம்ப்ளீட் த சர்ஜரி வித்தின் 2 to 2.5 hours.
0: எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை குறித்து பல தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

நேரம் 2:55. ஆகாஷ் வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் 110 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயர்ந்து காணப்பட்டது. ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வெப்பநிலையில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. வேலூரில் அதிக அளவாக 41.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. கோயம்புத்தூரில் குறைந்த அளவாக 20.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் குறைந்த அளவாக 11.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை, கடலூர், தருமபுரி, திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் வெப்பநிலை 4.1 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. ஈரோடு, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், நாளை கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல், மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய புழுதிக்காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று முதல் 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் வெப்பநிலையில் அதிக அளவில் எந்த மாற்றமும் இல்லை. சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்படும். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்றும் நாளையும் அதிக அளவு வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். இன்று சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டில் மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் 11 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் காங்கேயம், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் 9 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியார் தலையில் 7 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் ஆனைப்பாளையம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, சேலம் மாவட்டம் மேட்டூர், நீலகிரி மாவட்டம் கெட்டை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், சேலம் மாவட்டம் சங்ககிரி துர்க, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் மையனூர்,

0: கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு பெரியநாயக்கன் பாளையம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை தலவாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி மோகனூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி புள்ளம்பாடி, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, விருதுநகர் மாவட்டம் வேம்பக்கோட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் கங்காவல்லி, திருப்பத்தூர் மாவட்டம் நற்றம்பள்ளி, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், சேலம் மாவட்டம் தனிஷ்பேட்டை, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மற்றும் தமிழ்நாட்டின் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருந்தது. இன்று முதல் 29ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காவேரி டெல்டா பகுதிகளிலும் காரைக்காலின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடங்களில் லேசாக மழை பெய்திருந்தது. அதிக அளவு வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 24.8 டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருந்தது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: அது எல்லாமே நம்மளால செக் பண்ண முடியும். அதே மாதிரி நுண் சத்து, நமக்கு தேவையான நுண் சத்தெல்லாம் உடம்புல எப்படி இருக்குது, இந்த வைட்டமின், கால்சியம், D3 இதெல்லாமே எப்படி இருக்குங்கிறத நம்மளால செக் பண்ணிக்க முடியும்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார். நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புக்கான தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஜெயக்குமார், திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12 வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா குட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விக்கி மற்றும் அக்ஷய் தனாஜி தேரே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி சரண்ஸ் ஹாஸ்பிட்டலின் டீ டைம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள்
2: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை.
3: சர்க்கரை நோய் மற்றும் மூடு வழிகள்

0: புலித்த பாடல் ஆசை படத்திலிருந்து பாடலை பாடினார்கள் ஹரிஹரன் மற்றும் அனுராதா.
1: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்!
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நெல்லை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை காலை 10:00 மணிக்கு ஒளிபரப்பாகும். இனி கேட்கலாம் திரையிசை.

0: ஷியாமளா. நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார். நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புக்கான தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஜெயக்குமார், திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12 வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசியா ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா கொட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விக்கி மற்றும் அக்ஷய் தனாஜி தேரே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ரொம்ப கலக்கலான அழகான இதமான ஈவினிங் டைம்ல எல்லாரும் டீ டைம்ல டீ பிரேக் எல்லாம் முடிச்சுட்டு டீ சாப்பிட்டுட்டு ரொம்ப கூலா 4:02 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. இந்த ஷோல உங்களோட நான் உங்க ஆர்ஜி பிரபுகுமார். இப்ப நம்ம நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா, உல்டா புல்டா, அதாவது நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு நீங்க ஆப்போசிட்ல பதில் சொன்னீங்க அப்படின்னா இந்த ஷோல வந்து ஈஸியா வின் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்காக சூப்பரான பாடல்களும் இருக்கு. இணைஞ்சிருங்க, மகிழ்ந்துருங்க. இது உங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? செல்வராஜ் மஞ்சுளா. இப்போ செல்வராஜ் பேசுறீங்களா, யார் பேசுறீங்க?
1: செல்வராஜ் மட்டும் பேசுறேன்.
0: ரைட் செல்வராஜ், இப்போ உங்களுக்கு லைன் ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது.
1: என்ன பண்ணுவீங்க?
0: செல்வராஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.

0: எஃப்எம்ல கெட் செட் கோ த கேம் ஷோல வந்து இன்னைக்கு உல்டா புல்டா கேம் விளையாண்டுருக்கிறோம். எல்லாருமே வந்து லைன் ட்ரை பண்ணிட்டு ஆஹா இன்னும் லைன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப கவலையெல்லாம் பட வேணாம், டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் நோட் பண்ணிங்க, 2312103 அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி 0422 அப்படிங்கிற எஸ்டிடி கோடோட டயல் பண்ணலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில பேச விளையாட காத்திருக்கக்கூடிய கமிங் அப் நெக்ஸ்ட் காலர், ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? அவினாசிலிருந்து பிரபு, எப்படி இருக்கீங்க பிரபு? நல்லா இருக்கேன். ஏன் உங்களோட குரல் வந்து ஒரு மாதிரி இருக்கு, என்ன சளி பிடிச்சிருச்சா உங்களுக்கு? எல்லாருமே சௌக்கியம் பிரபு, உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? இல்ல ஏன் பிரபு, இப்ப நீங்க ரொம்ப கூல் டவுன் ஆகுங்க, இன்னும் நம்ம கேமுக்கே போகல, ஏன் வந்து இவ்வளவு பதட்டப்படுறீங்க? நிஜமா பிரபு, இன்னும் நம்ம கேமுக்கே போகல, இப்பதான் பெல் அடிக்க போறோம் பாருங்க. நிஜமா தான். உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ் பிரபு? எப்ப போனீங்க? எப்ப
1: போயிட்டு
0: எப்ப போனீங்க? சரி, இது ஃப்ரீ டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: முகூர்த்தத்துக்கு
0: போனா நீங்க மொய் வைப்பீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி, நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். நீங்க என்ன எந்த மாதிரி பாடலாம் கேப்பீங்க? அப்படியா, இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீங்க நேரா பதில் சொன்னீங்களா, ஆப்போசிட்ல பதில் சொன்னீங்களா? அதனாலதான் போன் பண்றீங்களா?
1: திருப்பூர்ல பணி
0: என்னென்னமோ சொல்லிட்டாரு, திருப்பூர்ல பணியின் விற்கிறாங்க, அவனாசியில் அது கிடைக்குது, அதுக்கப்புறம் வந்து தேர் நடத்துறதுக்கு இந்த மாசம் வந்து பௌர்ணமி எல்லாம் வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒரு நிமிஷத்தை அப்படியே அப்பாடா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டாரு. பரவாயில்ல, இதே மாதிரி நீங்களும் விளையாடுங்க. நம்ம ஆகாஷ்மணி கோயம்புத்தூர் 103 FM கெட் செட் கோல வரக்கூடிய அடுத்த பாடல்

0: இருக்கக்கூடிய நம்ம ஷோ இது கெட் செட் கோ த கேம் ஷோ. நாம் இன்னைக்கு வந்து உல்டா புல்டா கேம் வந்து விளையாண்டுருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் விளையாட காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: போலாமா
0: இல்ல கொஞ்சம் பேசிட்டு அப்புறமா போலாமா?
1: ஆரம்பிக்கலாங்க
0: சார், நேரம்
2: ஆயிட்டு
0: இருக்கு. சொன்னீங்க
1: வருவீங்க
0: சொன்ன நிகழ்ச்சியில வரும்போது கண்டிப்பா நீங்க டெஃபினட்டா வின் பண்ணுங்க. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, கூல இந்த பாடல கொலம்பஸ் கேளுங்க.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103

0: த்ரீ எஃப்எம் நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டாக 4:29 கெட் செட் கோ விளையாடிட்டே இருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், பெருமானந்தம் குமார்.
0: வணக்கம் குமார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
1: அனைவரும் நலம், நீங்கள் நலமா?
0: நலமா இருக்கிறேன். இப்பொழுது நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாங்களா குமார்?
1: நீங்க
0: டெய்லர்னா எந்த மாதிரி, ஜென்ஸ் டெய்லரா லேடிஸ் டெய்லரா?
1: இடைக்கால பாடலாம் ரொம்ப விரும்பி கேட்பேன்.
0: விரும்பி கேப்பீங்க? குறிப்பா எந்த மியூசிக் டைரக்டர் பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்?
1: நான் வந்து
0: குழந்தைகள் ஆடவர் பெண்டிர்
1: அப்படியா?
0: வெயில் வந்து என்ன பண்ணுவீங்க?
1: நாங்க இப்பதான் வண்டிய என்னுடைய இரண்டு சக்கர வாகனத்தை பாத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க.
0: அப்ப நீங்க வந்து வண்டி ஓட்ட மாட்டீங்க அப்படிதானே? என்ன விஷயமா வந்தீங்க குமார்?
1: உங்களை
0: தான் கேக்குறேன், பூரி மதியானம் பூரியும் பூரியா டெய்லி இப்படிதான் சாப்பிடுவீங்களா?
1: வானிலை ரொம்ப மழை இருக்காதுன்னு
0: சொன்னாங்க. நீங்க பேசுறதே வந்து எனக்கு கரெக்டா புரியல. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கரெக்டா கேக்குதா?
1: கேக்குது.
0: இப்ப மாட்டிட்டீங்கல்ல பாத்தீங்களா? சொல்லுங்க அப்படின்ட்டு நீங்க அவுட் ஆயிட்டு 10 seconds ஆயிடுச்சு. அப்புறம் என்ன சொல்றது? பேசுறது சரியில்லையா இல்ல பேசுறது கேக்கலையா? நான் வந்து என்ன கேட்டேன் அப்படின்னா, நான் பேசுறது கரெக்டா கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு கரெக்டா நேருக்கு நேரம் ஆன்சர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல குமார், நீங்க கரெக்டா ஒரு 50 seconds வரைக்கும் ரொம்ப அழகா வந்து விளையாடி இருக்கீங்க. இருந்தாலும் இன்னும் வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல இந்த மாதிரி விளையாண்டு வின் பண்ணலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: இசையோடு என்றும் நீங்கள் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கெட் செட் கோ கேம் ஷோ ரொம்ப அழகாக விளையாண்டுருக்கோம். இன்றைக்கி வந்து உல்டா புல்டா கேம் வந்து விளையாண்டுருக்கோம். நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு நீங்கள் ஆப்போசிட்டில் பதில் சொன்னீங்க அப்படின்னா நம்ம ஷோவில் ஈஸியாக வின் பண்ணிடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கக்கூடிய கமிங் அப் நெக்ஸ்ட்டு காலர், ஹலோ வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். எப்பவுமே நீங்க இப்படிதான் வணக்கம் சொல்வீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. உங்க பேரை
2: சொல்லுங்களேன்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: அண்ணாத்துறை
1: ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணாத்துறை ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா?
2: உண்மையிலுமே
1: ஊருக்கு வரலாம் தான் கேக்குறேன். அந்த கனியூர் வந்து பழனிக்கு பக்கத்துலயா, உடல்பேட்டைக்கு பக்கத்துலயா, மரத்துக்குளத்துக்கு பக்கத்துலயா?
2: என்ன
1: சாப்பிட்டீங்க?
2: என்னங்க
1: இது நியாயம்? ஹலோ, நான் பேசுறது
2: நான்
1: பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு
2: கேட்டேன்.
1: கேக்குது நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. அண்ணா தர உங்களுக்கு கேட்டுச்சா? மழை வரல, நீங்க அவுட் ஆயிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா? பரவாயில்ல பரவாயில்ல அண்ணா தர, நல்லா ட்ரை பண்ணீங்க. நம்ம அடுத்த ஷோல வந்து ஈஸியா வின் பண்ணிடலாம். ஓகேவா?
2: நன்றி சார், நன்றி.

0: ஷோவில் வந்து நம்ம கலக்கில் விளையாடிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து விளையாட காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: எங்கள் அருமை நண்பருக்கு மாலை வணக்கம்ங்க.
0: மாலை வணக்கம்.
1: நல்ல நேயர் சிவசங்கர் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா சிவசங்கர்?
1: நல்லாவே இருக்கு, கொஞ்சம் சரி.
0: நல்லாவே இருக்கேன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு
1: சொல்லுங்க. நல்லா இருக்கேன், கொஞ்சம் சளி பிடிச்சு.
0: கொஞ்சம் சளி பிடிச்சு, என்ன காரணம்? சளி பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க?
1: மலையில நினைச்சிட்டேன்.
0: மலையில நினைச்சிட்டீங்க. இப்ப நம்ம கேமுக்கு போயலாமா?
1: கண்டிப்பா போலாம்.
2: 5 4 3 2.
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறேன்னு சொன்னீங்க?
1: டீ குடிக்க போகணும்ங்க.
0: எத்தனை பேர் கூட போவீங்க?
1: இன்னைக்கு வேற இல்லீங்க.
0: ஏன் இல்ல இன்னைக்கு?
1: டீ நல்லா இல்லீங்க.
0: நல்லா இல்லையா? ஏன், என்ன, யார் வச்சது டீ எங்க வீட்ல?
1: நாளைக்கு பெங்களூர் போலாம்னு இருக்குங்க.
0: என்ன விஷயமா போறீங்க?
1: சாப்பிட்டாச்சுங்க, 2 மணிக்கு.
0: ஏன் இன்னைக்கு நேரமே சாப்பிட்டீங்க? அப்ப 3 மணிக்கு தான சாப்பிடுவீங்க?
1: பெங்களூர்ல ஒரு அழைப்புக்கு போறேங்க.
0: பெங்களூர் அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு நீங்க 3 முறை பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம கேம்ல இருந்து விலகுறீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரியலையா?
1: கோயம்புத்தூர்ல மலைங்களா?
0: நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா இல்ல? பெங்களூர்ல 3 டைம் சொல்லிட்டீங்களா, இப்ப கோயம்புத்தூர் சொல்றீங்களா?
1: ஈரோட்ல மலைங்களா?
0: எல்லா ஊர்லயும் மழை தானுங்க. இப்ப உங்க ஊர்ல மலை இருக்கா? மலை ஹில்ஸ் இருக்கா?
1: நான் வெயில்ல நடந்துட்டு இருக்கேன்.
0: ஏன் இப்படி நடக்கறீங்க? கையில நடந்தீங்கன்னா கருத்து போக மாட்டீங்களா?
1: நீங்க
0: பெங்களூருக்கு போறீங்க, பர்ச்சேஸ் பண்ண வரங்க, கோயம்புத்தூர் போறீங்க, ஈரோடு போறீங்க அப்படின்னு சொல்லி ஊர் பேர் எல்லாம் சொல்லி இப்ப வந்து சிவசங்கர் ஈஸியா வின் பண்ணிட்டாருப்பா.

0: அப்படின்னு சொல்லி மின்னலைய படத்துலேருந்து ஒரு சூப்பர் சாங் ஹாரிஸ் ஜெயராஜனுடைய மியூசிக் கம்போஷனில் கேட்டு ரசம் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கக்கூடிய நம்ம ஷோ இது கெட்ஸ் அட் கோ த கேம் ஷோ. இப்போ நம்ம கேமில் விளையாடுவதற்காக இப்போ நம்ம மீட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் காலர், ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசிட்டு இருக்கீங்க?
1: வணக்கம் ப்ரோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் போதும் வந்து ராணியம்மா பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன் ராணியம்மா. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாங்களா?
2: 5 4 3 2 1.
0: உங்க பேரு ராணியம்மாவா இல்ல வெறும் ராணின்னு சொல்லிட்டு எல்லாரும் அம்மா கூட சேர்த்துக்குவாங்களா?
1: தெளிவில்லாம
0: இருக்கே, சொல்லுங்க. தெளிவில்லாம இருக்கே. உங்க பேரு ராணியம்மாவா இல்ல ராணின்னு சொல்லி உங்க கூட அம்மான்னு சொல்லி சேர்த்து கூப்பிடுவாங்களா?
1: எனக்கு ரெண்டு பிள்ளைங்க.
0: அப்படியா? ரைட், என்ன பண்றாங்க அவங்க?
1: என்ன
0: மாதிரி பாட்டெல்லாம் கேப்பீங்க? தூங்கி எந்திரிச்சு கலக்கத்துல பேசிட்டு இருக்கீங்க அப்படித்தானே?
1: நான்
0: பாட்டு
1: நல்லா
0: கேப்பேன். இப்ப என்னாச்சு கதை? என்ன சிரிப்பு ராணியம்மாவோட சிரிப்பு! ராணி மாதிரி இருக்கு. மகிழ்ச்சி, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: நன்றி.

நாலு மணிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ லைக் த கேம் வந்து ரொம்ப அழகாக விளையாடணும். இதே மாதிரி கேம் வந்து நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு உங்களுக்காக காத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நம்ம ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது, உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். அடுத்து நம்ம 5 மணிக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட பழங்குடியின இனத்தின் முதல் முனைவர் பட்டம் பெறவிருக்கும் முருகேசன் ராமன் மற்றும் தேவிகா மருதாசலம் ஆகியோருடன் நேர்முகம் கேட்கலாம்.

அழகான இதமான பிளசண்டான ஈவினிங் டைமில் 6 மணிக்கு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில். இது பொன் மாலை பொழுது, திரையில் பக்தி இசை நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜி பிரபுகுமார். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்

கேட்ட பாடல் சௌபாக்கியவதி படத்திலிருந்து. பெண்டாலையாவின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் கல்யாண சுந்தரம்.

6:20 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இப்ப நம்ம கேட்ட பாடல் செஞ்சுலட்சுமி படத்திலிருந்து. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியர் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள். நாளை காலை 7:30 முன் செல்லடா திறன் மேம்பாட்டு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ. விமலா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். நாளை பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் பரிமலா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. நாளை மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் PM வித்யலட்சுமி திட்டம். நாளை மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் குளிர்பதன கிடங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த என். ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் கதைகளின் வழியே திருக்குறள். நாளை 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தேனி வளர்ப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த எம். ஆனந்த் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை காலை மணி 7:30 முன் செல்லடா திறன் மேம்பாட்டு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ. விமலா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். கேட்டது நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு.

0: நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
0: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
2: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
0: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா
0: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும். வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
5: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
4: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
5: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
4: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
5: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
6: ஹர ஹர சூரியகர்.
7: ஏற்பாடு ஆயிடுச்சு.
8: எதுக்கு?
7: குட்டியோட ஃபீஸுக்கு.
8: காட்டு.
7: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
8: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
7: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
8: அதுவும் சரி பார்த்து வாங்கு.

0: சாப்பாடாயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன்.
4: இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவுக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி உட்பட 6 பேர் பத்ம பூஷன் விருதை பெற்றுக் கொண்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேர் பத்மஸ்ரீ விருதை பெற்றனர். எழுத்தாளர் சிவசங்கரிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது.
5: ஸ்ரீமதி சிவ் சங்கரி, சாகித்ய ஏவம் சிக்ஷா.
4: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே மேகதாது அணை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரனை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 29 கொலை சம்பவங்களும் 19 பாலியல் குற்றங்களும் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மாறியிருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யப் போகிறார் என்ற தமிழகத்தின் கேள்விக்கு அவர் உடனடியாக பதில் சொல்லியாக வேண்டும் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற பின்னர் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளார். அரசு ஊழியர்களை ஆளும் கட்சியினர் அச்சுறுத்தும் போக்கு தொடர்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்வாரா என்று மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இது தொடர்பாக தாவேக்கா அரசு மௌனம் காப்பது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்

0: தாவேக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 7 ஒட்டி இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். சேலம் மாநகராட்சி ஆணையாளராக திரு லலித் ஆதித்ய நீலமும், திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அக்ஷய அனில் வஹாரேயும், தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அசோக் குமாரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி சந்திரகலா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களில் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூய்மை திருவிழாவை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி தேரே தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 6 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவாண்டா தங்கப்பதக்கத்தையும், கீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரவ் குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா குட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் இந்தியா கிர்கிஸ்தானை வென்றது. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 130-60 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா

0: செய்துவிட்டு தாவேகவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக, பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளி பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வலம் வரும் பாடல்

கேட்ட பாடல் நங்கூரம் படத்திலிருந்து வி குமாரின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணா பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன். சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரில் இன்றைக்கி அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக திருப்பூரில் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் பதிவாகிருக்கு. ஈரோட்டில் பார்த்தோம் அப்படின்னா

அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் சேலத்தில் அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. ஊட்டியில் இன்னைக்கு அதிகபட்சமே 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. அதனை அடுத்து பாலக்காட்டில் இன்னைக்கு அதிகபட்சம் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. இதெல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

கேட்ட பாடல் காதல் கிளிகள் படத்திலிருந்து. கே வி மகாதேவன் இசையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் பி சைலஜா பாடியது. 6:50 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் சிட்டியில் டிராஃபிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பைபாஸ், அதாவது சுங்கம் பைபாஸ் வரக்கூடிய அந்த பகுதியில் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக காணப்படுது. அதுக்கப்புறம் வின்சென்ட் ரோட், அதனைத் தொடர்ந்து ரங்கை கவுண்டர் ஸ்ட்ரீட், வைசியால் வீதி, பிக் பஜார் ஸ்ட்ரீட், இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகவே காணப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் மைக்கேல்ஸ் சர்ச், அங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. அதனைத் தொடர்ந்து ரயில்வே ஸ்டேஷனுடைய நியர்பை அந்த பகுதிகளில் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. இன்னொரு பகுதி எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவினாசி ரோடு, ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர், அந்த மேம்பாலம் ஏறக்கூடிய பகுதியில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. அப்புறம் இன்னொன்று ரயில்வே ஸ்டேஷனுடைய பேக் சைடு குட்ஷெட் ரோடு, அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. இன்னொரு பகுதி எங்கே அப்படின்னா சோமசுந்தரா மில்ஸ், அதாவது நம்ம புரூக்ஃபீல்ஸ் போகக்கூடிய அந்த ஒரு ரோடு, டாக்டர் கிருஷ்ணசாமி முதலியார் ஸ்ட்ரீட், அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் காணப்படுது. அதுக்கப்புறம் இன்னொரு பகுதி எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாய்பாபா கோவிலினுடைய சிக்னல், அந்த மேட்டுப்பாளையம் ரோடு, அங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. காந்திபுரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து கிராஸ்கட் ரோடு 100 feet-ல அங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. இன்னொரு பகுதி எங்கே அப்படின்னா நம்ம ஏர்போர்ட் நியர்பை பகுதிகளில் கொஞ்சம் அங்கேயும் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் நீங்கள் போகும்பொழுது டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேரலல் டைரக்ஷனில் ஏதாவது ஒரு வழி, ஒரு பாதுகாப்பான ஒரு வழி இருந்துச்சுன்னா உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடரலாம்.

கேட்ட பாடல் நேற்று இன்று நாளை படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் அவினாசி மணி.

0: கேட்டம்
1: நிலை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதள நிகழ்ச்சி நாளை காலை 10:02 மணிக்கு ஒளிபரப்பாகும்.

தும் பூனை உன் பால்மே நீ எனக்காகத்தான் கேட்டேனே ஜோசியம் பார்த்தேனே ஜாதகம் உனக்கென உள்ளவன்.

தென்காசி சாரலே பொன்மாரி தூரலே கொதிக்குது காதலன் உள்ளம் குளித்திட வந்தது வெள்ளம் அறியாத கலையல்ல ஆரம்பம் நான் சொல்ல அடக்கத்துக்குள்ள

பொன்மாலை பொழுதில் நேர்கள் கேட்ட பாடல். வணக்கத்துக்குரிய காதலியை திரைப்படத்திற்காக ஜாலி ஆபிரகாம் பி எஸ் சசிரேகா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி விருதுநகர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் டி கமலக்கண்ணன் அவர்கள்.
1: விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் கடந்த 11 தேதியன்று மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல், குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள், நலிந்தோர் நல உதவி திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை

0: உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன. முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு அமர்விடத்திற்கு சென்று கோரிக்கை மனுக்களை ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். இம்மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்க ஒப்படைக்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான சிறப்பு தடுப்பு பணி பிரிவு மற்றும் மணல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் கடந்த 13/5/2026 அன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் மற்றும் கனிம கடத்தலை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டன. கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் 2026 மாதங்களில் வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் கனிம வளத்துறை இணைந்து மேற்கொண்ட திடீர் சோதனைகள் மற்றும் வழக்குகள் தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. கனிம கடத்தலை தடுக்கும் வகையில் வருவாய், காவல், சுரங்கத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அனைத்து வட்டார அளவிலும் வட்டாட்சியர்களால் பணிக்குழு கூட்டங்களும் முறையாக நடத்தப்பட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்காக கனிமங்கள் பயன்படுத்தப்படும் போது விதிகளின்படி அனுமதி பெற்று மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் பயன்பாட்டு சான்றிதழ்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஆயுதப்படை மைதானத்தில் கடந்த 14/5/2026 அன்று மாவட்ட நிர்வாகம், போக்குவரத்து துறை, காவல்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை இணைந்து 2026 பள்ளி வாகனங்கள் கூட்டாய்வு பணிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 19/5/2026 அன்று மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை சிவகாசி மாநகராட்சி மேயர் சங்கீதா இன்பம் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன் ஒரு பகுதியாக சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருத்தங்கள் பகுதியில் பொது சுகாதாரம் மற்றும் அறிவியல் பூர்வமான கழிவு மேலாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் மாநகராட்சி முழுவதும் தூய்மையை பேணுவதில் குடிமக்களின் பங்களிப்பை உறுதி செய்யும் பொருட்டும் தூய்மை திருவிழா 2026 என்ற தலைப்பில் நடைபெற்ற மாபெரும் கூட்டு தூய்மை பணியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிவகாசி பேருந்து நிலையத்தில் தற்போது செயல்பட்டு வரும் பொது சுகாதார வளாகத்தின் நிலை மற்றும் தூய்மைத்தன்மை குறித்து ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மாநகராட்சியில் உள்ள பொது சுகாதார வளாகங்களை குறிப்பிட்ட கால இடைவெளியில் தூய்மை செய்து பொதுமக்களின் சுகாதாரத்தினை உறுதி செய்ய வேண்டும் என தொடர்புடைய அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா அறிவுறுத்தினார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களைச் சுற்றி 500 மீட்டர் சுற்றளவிற்குள் அமைந்துள்ள தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் மதுமான சில்லறை விற்பனை கடைகள் அரசால் மூடப்பட்டு வருகின்றன என்றும் அந்த வகையில் சிவகாசி பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வந்த மதுமான சில்லறை விற்பனை கடை முழுமையாக அகற்றப்பட்டுள்ளதை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து உறுதி செய்தார். விருதுநகர் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு துறை அலுவலர்கள் அனைவரும் ஒரு ஒருங்கிணைந்த வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்றும் கல்வித்துறையில் விருதுநகர் மாவட்டம் எப்பொழுதும் முதன்மை மாவட்டமாக திகழ்வதை உறுதி செய்யும் வகையில் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் உயிர் மற்றும் திசை ஆகிய திட்டங்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்கு உரியவை என்றும் அதேபோல் பொது தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத 500க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 10 மாணவர்களுக்கு ஒரு பொறுப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டு அவர்களை தேர்ச்சி பெற வைக்க மாவட்ட நிர்வாகம் எடுத்து வரும் சிறப்பு நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்றும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னேற விளையும் மாவட்டங்களின் பட்டியலில் விருதுநகர் மாவட்டம் தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் தொடர் முயற்சியால் பல்வேறு குறியீடுகளில் சிறந்த முன்னிலையில் உள்ளது என்றும் இதே உத்வேகத்துடன் மாவட்டத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்.
1: விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்.

0: எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக்கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரி உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக்கொண்டனர்.
1: டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி சிகிச்சா கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, கே விஜயகுமார் சிவில் சேவா, டாக்டர் எச் வி ஹண்டே சிகிச்சா,
2: டாக்டர் ஆர் ஸ்ரீதர் கம்யூனிட்டி ரேடியோ, ஸ்ரீ என் சுவாமிநாதன் கலா பக்தி சங்கீத், ஸ்ரீமதி சிவ் சங்கரி சாஹித்ய ஏவம் சிக்ஷா.
0: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். நடப்பாண்டில் 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டதில் இன்று நடைபெற்ற விழாவில் 66 பேர் இவ்விருதினை பெற்றுக் கொண்டனர். அடுத்த கட்டமாக 65 பேருக்கு குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை விரைவில் வழங்குவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமது 57 ஆண்டுகால எழுத்து சேவைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று எழுத்தாளர் சிவசங்கரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 57 வருஷம் நான் ஒரு எழுத்தாளராக இருந்து என்னுடைய பல சிந்தனைகளை சமுதாயத்தோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதே இறைவன் எங்க வீட்டு பெரியவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தாலும் இந்த உயரிய விருது கிடைச்சி ரொம்ப ஒரு இந்தியராக இருந்து இந்த பத்மஸ்ரீ விருதை பெறுவதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடினமான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த காரியமும் வெற்றி பெறும். வருங்கால எழுத்தாளர்கள்லாம் நிறைய பேர் இப்போ ஏஐயோட உதவி வைத்து கொண்டு நிறைய கதையெல்லாம் எழுதுறாங்க. ஆனா கற்பனை செய்து அவங்க அவங்க தங்க கற்பனையோ நல்ல ஒரு தமிழ் இலக்கியத்தை உருவாக்குறதா ரொம்ப ஒரு உயர்வான விஷயம். நிறைய படிக்கணும், நிறைய சுத்தி பெற்றில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எல்லாம் எனக்கு தெரியும் இருக்க கூடாது. அந்த மாதிரி இருந்து அதோட நேர்மையான கடினமான உழைப்பும் கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா கண்டிப்பா மிக உயர்ந்த நிலையை எல்லாருமே அடையலாம்.
0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று மும்பையில் சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியின் ஆண்டு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். ஊரக தொழில்துறையை நவீனமயமாக்குவதிலும் இந்த வங்கியின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் மற்றும் அந்நிய செலாவணிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாட்டின் அதிகபட்ச மின் தேவை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஹரியானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகபட்சமாக கடந்த 21ஆம் தேதி 271 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே பெட்ரோலிய பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்ததாக அவர் கூறினார். இது பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்க உதவிடும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்ட பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். பருவமழைக்கான சாலை பராமரிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை

0: உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எபோலா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு பேசிய அவர், நாடு முழுவதும் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். இதுவரை இந்த நோய் தொற்று இந்தியாவில் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா கேட்டுக் கொண்டார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதற்காக பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். நாடு முழுவதும் 250 மாவட்டங்கள் நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சலைட் பிரச்சினையிலிருந்து அம்மாவட்டங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 50,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 1,72,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் 1,96,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். குழாய் மூலம் இயற்கை எரிவாயு பெறுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவிர்க்க அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவிகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவிக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ராய்கட் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கார் ஒன்று நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுகள் தற்போது நடைபெற்று வருவதாக ஈரான் கூறியுள்ளது. டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கி, இருப்பினும் இந்த பேச்சுகளில் அணுசக்தி திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று தெளிவுபடுத்தினார். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர்சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும், ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரகுமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேரம் 7:25:25. ஏறும் ஊறும் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 14,342 ரூபாய்க்கும், குறைந்த விலையாக 10,599 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 13,330 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 9,560 ரூபாய்க்கும் விலை தேர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலையாக 14,465 ரூபாய்க்கும், குறைந்த விலையாக 10,699 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலையாக 13,239 ரூபாய்க்கும், குறைந்த விலையாக 10,073 ரூபாய்க்கும் விலை தேர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலையாக 14,412 ரூபாய்க்கும், குறைந்த விலையாக 12,099 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலையாக 13,339 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,219 ரூபாய்க்கும் விலை தெரிந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மலரியல் துறையில் நாளை 26/5/2026 செவ்வாய்க்கிழமையன்று உலர் மலர் தொழில்நுட்பம் குறித்த திறனூக்க பயிற்சி ஒரு நாள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்கள், அறிவியல் மாணவர்கள், புதிய தொழில் முனைவோர்கள் மற்றும் மகளிர் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கமாக உலர் மலர் குறித்த தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. பயிற்சி நடைபெறும் இடம் மலரியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003. பயிற்சி நடைபெறும் நேரம் காலை 10 மணி முதல் மாலை 4:30 வரை. தொடர்புக்கு முனைவர் மா விசாலாட்சி மற்றும் முனைவர் சி பா தாமரச்செல்வி, மலரியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். தொலைபேசி எண் 9842931926 மற்றும் 9843338666. கால்நடை வளர்ப்பு பயிற்சி பற்றிய அறிவிப்பு. நடப்பு 2026 மே மாதம் 27/5/2026 புதன்கிழமையன்று வணிக ரீதியிலான கறவை மாடு வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி வகுப்பு 63 காலப்பட்டி பிரிவு, சரவணம்பட்டி, கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரிலோ அல்லது 0422 என்ற இணைப்பியனுடன் 2669965 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நேரம் காலை 10:30 முதல் மாலை 5:00 வரை. வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்று முதல் 27/5/2026 வரை 3 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 34°C முதல் 35°C ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C முதல் 26°C ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-75% ஆகும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60%-65% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழைநீரை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். குறுவை நெல் நாற்றங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசதியுள்ள விவசாயிகள் நாற்றங்கால் தயாரித்து விதைப்பு செய்யலாம். விதையை கார்பன் டிசம் பூசணக்குழியுடன் 2 கிராம் அல்லது 1 கிலோ விதை என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரப்பதத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்கவும். தொடர்ந்து மழை வர வாய்ப்புள்ளதால் கோடைகால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்புள்ளதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்பேட், 1% யூரியா, 0.1% துத்தநாக சல்பேட் கலந்த கரைசலை தெளிக்கவும். வாடல் நோயை மேலாண்மை செய்ய ட்ரைகோடெர்மா விருடி 2.5 கிலோவை 300 கிராம் எருவுடன் கலந்து வேர்பகுதி

0: நிலவும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்.
2: ஏறும் ஊரும்
1: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் K.T. பார்த்திபன் அவர்கள். வணக்கம் நேர்களே. வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில போன வாரம் தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் அப்படிங்கிற தலைப்புல வேளாண் காடுகள் உருவாக்கத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் பத்தி பார்த்திபன் சார் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. தொழில்நுட்பம் சார்ந்த சவால்கள் என்னென்ன, உற்பத்தி சார்ந்த சவால்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம், இன்னும் சந்தை நிலவரம் சார்ந்த சவால்கள், வேளாண் காடுகளினுடைய மதிப்பு கூட்டு சங்கிலி, உற்பத்தி முதல் மதிப்பு கூட்டு பொருட்கள் மற்றும் சந்தை வாய்ப்புகள், இப்படி இன்னும் பல விஷயங்களை இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில கேட்கலாம்.
3: அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷவாணி FM 103 வேளாண் காடுகள் பற்றிய தகவல் களஞ்சியத்தை ஒவ்வொரு எபிசோடாக பல்வேறு விதமான தொழில்நுட்பம் சார்ந்த எபிசோடு மட்டுமல்லாமல் தகவல் சார்ந்த எபிசோடா பார்த்து கொண்டிருக்கோம். இந்த வேளாண் காடுகள் எவ்வளவுதான் அதன் முக்கியத்துவம் சிக்னிபிகன்ஸ் இருந்தாலுமே இதற்குள்ளேயும் நிறைய சவால்கள் உண்டு. என்னென்ன சவால்கள், இந்த சவால்களை பத்தி தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். எப்படி வேளாண் காடுகள் சார்ந்த சவால்கள் என்ன, இதை எப்படி மிட்டிகேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வர எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்துக்கு டைரக்டா போயிடலாம். ஆனா அதற்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ண முடியும், சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது, இதை பத்தி தெரிஞ்சு கொள்கிறதான் த சேலஞ்சஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் இன் அக்ரோஃபாரஸ்ட்ரி, அதுதான் இந்த வார டைட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய சேலஞ்ச் உற்பத்தியில இந்த ஆல்டர்னேட் ஜெனட்டிக் ரிசோர்சஸ், புதிய ரகங்களை அக்செப்ட் பண்றதுக்கு நிறைய யோசிப்பாங்க. அது காரணம் என்ன, நிறைய இருக்கலாம், ஆனாலும் மாற்று மரப்பெயர் இன்றைக்கு காலத்தின் கட்டாயம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னேன், 2005-06 மலைவெம்பு என்ற மரம் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது பேப்பர் மில்லுக்கு காகிதக்கூழுக்காகத்தான் அறிமுகப்பட்டது. ஆனால் காகிதக்கூழில் வந்து அது லோ டென்சிட்டியாக இருந்ததுனால மரங்கள் அதை எடுத்து செல்வதற்கு யோசிச்சாங்க. அதனால என்ன ஆகணும், 2013 தான் இதனுடைய பயன்பாட்டு திட்டம் எங்கள் ஒட்டுப்பலகைக்கு பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்குமே 100% மலைவேம்பு ஒட்டுப்பலகைக்கு பயன்படுத்துறதுல தவறான புரிதலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. மலைவேம்பு உங்கள் ஒட்டுப்பலகைன்னு சொன்னாங்க வாங்க மாட்டேன், அப்படி இல்லை, 20-30% மேக்ஸிமம் 40% ஒட்டுப்பலகை, ஏன்னா சாஃப்ட்வுட்டு லோ டு மீடியம் டென்சிட்டி உட் அடர்த்தி. அப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் மில் எடுக்கல, பிளைவுட்டும் எடுக்கல, ஆனால் இப்போ இன்றைக்கி 2 மரங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன, தேவை ஒரு பக்கம் இருந்தாலும் புரிதல் இருந்தது, 100% இந்த மரங்களை பயன்படுத்தாமல் இந்த பிளெண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த புரிதல் தான் இந்த ஒன்னா அந்த மேஜர் சேலஞ்சஸ். உங்களுக்கு பேப்பர் எடுத்துங்க, பேப்பர் உற்பத்தி முதல்ல கிராஸ் புல்லுலேருந்து எடுத்தாங்க, அப்புறம் மூங்கில், அப்புறம் மூங்கிலே இல்லை, இன்றைக்கி ஹார்ட்வுட் பல்ப், எந்த தனிமரம் இருக்கு எல்லாத்திலையும் பேப்பர் எடுக்கலாம் வந்தாச்சா. எக்ஸாக்டாக இதுதான் டெக்னாலஜிகள். இந்த ஆல்டர்னேட் ஜெனட்டிக் ரிசோர்சஸ் கொண்டு வரணும், அதனால் காகிதக்கூழுக்கு மாற்று மரப்பெயர், ஒட்டுப்பலகைக்கு மாற்று மரப்பெயர், தடிமரத்துக்கு மாற்று மரப்பெயர், எரிசக்திக்கு மாற்று மரப்பெயர், நீங்க என்ன சொல்றீங்களோ எல்லாத்துக்குமே மாற்று மரப்பெயர் வந்தாச்சு. அந்த மாற்று மரப்பெயர் பத்தி தெரிஞ்சுக்கணும். மாற்று மரப்பெயர் கருவூலமே நம்ம மேட்டுப்பாளையத்துல பயோ ரிசோர்சஸ் பார்க்க போட்டிருக்கோம், அதையும் வந்து நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் டெக்னாலஜிக்கல் அடாப்ஷன்ஸ், இதுதான் மெயின். நான் சொன்ன மாதிரி தான் இந்த உற்பத்தி குறைவு, லாங் ரொட்டேஷன், இதுக்கெல்லாம் ராகங்கள் இல்லாதலாம் இந்த டெக்னாலஜி அடாப்ஷன்ஸ், குறிப்பா மரத்தின் இடைவெளி, சைட் ஸ்பெசிபிக் மாடல்ஸ். ஒவ்வொரு மரத்திற்கும் தேவை உண்டு. அந்த தேவை என்ன, உரம் ரெக்யர்மெண்ட், ஃபர்டிலைசர் ரெக்யர்மெண்ட், நீர் ரெக்யர்மெண்ட், வீட் ரெக்யர்மெண்ட், இன்செக்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட், தின்னிங், ப்ரூனிங், பட் ரிமூவல், இது எல்லாம் பண்ணணும். இப்போ பண்ணுறப்போ தான் என்ன ஆகும், அந்த மரம் சரியான அளவை கொடுத்து சரியான சைஸை கொடுத்து அதன் மூலமாக நமக்கு வாய்ப்புகள் வரும். அடுத்து எல்லாம் மீறி கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி, ப்ராஃபிட்டபிள் மாடல். ஒரு ஏக்கரில் டெய்லி வருமானம் வரணும், டெய்லி வருமானம் 1000 ரூபா வருமானம் வருமா, மாதம் 30000 ரூபா வருமானம் வரக்கூடிய மாடல் இருக்கு, அந்த சக்சஸ்ஃபுல் மாடல்லாம் எங்கே இருக்கு, அதெல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்தது. இப்பெல்லாம் நிறைய மாதிரி பணிகளை கொண்டு வந்துள்ளோம், லேக் ஆஃப் ப்ராஃபிட்டபிள் மாடல். இதெல்லாம் உற்பத்தி சார்ந்த சேலஞ்சஸ், சவால்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி தெரிய முடியும், பயிற்சிகள் வரலாம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துக்கு வரலாம், வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வரலாம், கேவிகேக்கு போகலாம், வனத்துறைக்கு போகலாம், எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் மரம் நடுவது, அதுதான் இங்கே பெரிய கிரக்ஸ். எதற்காக வளர்க்கிறோம், அந்த மேலாண்மை இருக்குல்ல, அது முக்கியமானது. இந்த சேலஞ்சஸ்லாம் இன்றைக்கு முடிய தொடர்கிறது. நிறைய நம்ம ஒரு 20 ஆண்டுகளாக பல்வேறு விதமான ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் கொடுத்தாலுமே, புரிதல் கொடுத்தாலுமே, யூடியூப்ல நிறைய கொடுக்குறோம், ரேடியோவில் கொடுக்குறோம், புக்கில் கொடுக்குறோம், இருந்தாலுமே இன்றுமே தகவல் வந்து தேவைப்படுகிறது. அந்த தகவலை தெரிந்து கொள்வதற்காக

இந்த மாதிரி தகவல் களஞ்சியத்தின் மூலமாக உண்மையிலே வேளாங்காடுகளை ஒரு பொருளாதார ரீதியான சக்சஸ்ஃபுல் நிலப்பயன்பாடு திட்டமாகவே நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அதில் சேலஞ்சஸ் தெரிஞ்சுக்கணும். இது உற்பத்தி சார்ந்த சவால்கள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங். இந்த ப்ராசஸிங் என்ன வேணும் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரங்கள் வெட்டுவதற்கே ஆள் வெட்டுவதே ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு மரம் வெட்டுவது ஒரு தொழில், அந்த தொழில் வந்து இண்டஸ்ட்ரி சார்ந்த தொழில். அதுக்கு என்ன வேணும்? மிஷின்ஸ் வேணும். லேக் ஆஃப் மெக்கனைசேஷன் பெரிய ப்ராப்ளம் இன்னைக்கு. அதை உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம உழவு ஓட்டுவது முதல்ல கலப்பையில் ஓட்டிட்டு இருந்தோம், இன்னைக்கு மிஷின் வந்தாச்சு. அதேபோல் மர அறுவடை வந்து டூ மென் சாஸ் என்ற ரெண்டு பேர் ரம்பத்தை வச்சு அறுத்துட்டு இருப்பாங்க. 10 ஆண்டுகள் ஆச்சு எங்களுக்கு இந்த ரம்பத்தை வந்து பவர் செயின் சாவை மாத்துறதுக்கு. 2004 அறிமுகப்படுத்தி 2008 தான் அதை அக்செப்ட் பண்ணாங்க. ஏன்னா முதல்ல வந்து பவர் செயின் சா கொடுக்குறப்ப தூக்க முடியல. நாங்கள் 10 மிஷினை வாங்கி எல்லா பக்கமும் மாதிரி பண்ணிகள் கொடுத்தோம். அது யாருமே இது எங்களுக்கு ஒத்து வராது சார் சொன்னாங்க. ஆனால் 2008 அப்புறம் பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி, இன்னைக்கு பவர் செயின் சா இல்லாத மரம் வெட்டும் நிறுவனமே கிடையாது, மரம் வெட்டும் தொழிலாளியே கிடையாது. அப்போ என்ன ஆகும்? போக போக இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. இப்பயுமே ஸ்கில் எஃபிஷியன்சி அதை மாற்றணும். எப்படி மாற்றணும்? மரம் இருக்க மிஷின் இருக்குல்ல அதனுடைய மேலாண்மை இருக்கு. அதனுடைய பல்லை மாற்றணும், பிளேடை மாற்றணும், சர்வீஸ் பண்ணணும். அவர்களுக்கு இந்த விட்டு விட்டு மரம் இட்ஸ் கால்ட் ரெடியூஸ் தி இம்பாக்ட் லாகிங் என்று அழைப்பார்கள். மரம் வெட்டுவதற்கே ஸ்கில் தேவைப்படுகிறது. அது சார்ந்த பயிற்சிகள் அட்டன் பண்ணணும். புதிய மிஷின்களை கொண்டு வந்து கொடுக்கணும். லோடபிள் மிஷின்ஸ், ஈஸியாக இருக்கிற மிஷினை கொண்டு போகணும். இப்போ டோட்டல் ஹார்வெஸ்டர்ஸ் கூட வந்தாச்சு. மொத்த மரத்தையும் அப்படியே ஒரு மிஷின் வந்து அறுக்கிற மாதிரி கூட கொண்டு வந்துடும். ஆனால் நம்ம ஊரில் என்ன பிரச்சனை? அது ஒரு சேலஞ்சஸ். சின்ன லேண்ட் யூஸாக இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த மிஷின் போய் அறுக்கிறப்ப அறுவடை காசு நிறைய ஆகுது. இப்போ கூட அவங்க திண்டிவனம் கடலூரில் ஓடிட்டுருக்கு, நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப கூட ஒரு மிஷின் ஓடிட்டுருக்கு. ஏன் சொல்கிறேன்னா அங்கெல்லாம் வந்து இப்போ சின்ன சின்ன தோப்பாக இருக்கிறதுனால அந்த மிஷின் போய் அறுவடை பண்ணுறப்ப அறுவடை காசு கூட ஆகுது. இப்போ இதற்கேற்ற மாதிரி லோக்கலில் மிஷின் பண்ண முடியுமா? இந்த அறுவடை தொழில்நுட்பம் வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு ஒரு சவால்கள் சேலஞ்சஸாக இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிபார்க். இப்போ எல்லா நிறுவனங்களும் விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க? பட்டையை உரித்து கொடுங்கள். சிறு மற்றும் குறு விவசாயிகள் என்ன பண்ணாங்க? பட்டையை எப்படி உரித்து கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அப்போ என்ன ஆகும்? அவங்க மரத்தை அப்படியே கொண்டு போய் இண்டஸ்ட்ரியில் கொடுப்பாங்க. அப்போ ரேட்டு கம்மியாக. பட்டை உரிப்பதற்கு ஒரு தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது. இது ஒரு பெரிய சேலஞ்சஸ். இப்போ கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக உண்மையிலேயே பிரச்சனை இல்லை. டிராக்டர் மவுண்டட் பட்டை உரிக்கிறதுலாம் கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்தது தொழிற்சாலைகள், காகித தொழிற்சாலை, பிளைவுட் தொழிற்சாலை மூலமாக டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் பத்தலை. பட்டை உரிக்கிற மிஷினுமே இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணணும். 100% பண்ணணும். டீசென்ட்ரலைஸ்டு பட்டை உரிக்க மிஷின் தொழில் முனைவர் சில ஸ்டார்ட் அப் கம்பெனி மூலமாக உருவாக்கியிருக்கோம். அவர்கள் பண்ணுறாங்க. ஒரு 300-400 மேக்ஸிமம் 500 ஒரு டன்னுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இது எல்லைன்னா உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனம்லாம் இருக்காங்களே அவர்கள்லாம் கஸ்டம் ஹைரிங் சென்டர் மாதிரி இதை பண்ணோம்னா இதனுடைய புரிதல் வேணும். மெக்கனைசேஷன் வந்து இன்றைக்கு காலத்தின் கட்டாயம். எப்படி வேளாண்மையில் இயந்திரமய மக்கள் வந்து ஒரு காலத்து கட்டாயமோ, தோட்டக்கலையில் இயந்திரமய மக்கள் கட்டாயமோ, வேளாண் காடுகளில் மிக மிக கட்டாயம். ஏன்னா பொருள் வந்து பெருசு, அடர்த்தியான பொருள், தூக்குவது கஷ்டம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மிஷின். மரத்தை ஃபெல்லிங் அறுவடை வந்து மிஷின். கன்வெர்ட் பண்ணுறது தொழிற்சாலைக்கு ஏற்ற மாதிரி மரத்தை கட் பண்ணுறது. அப்புறம் பட்டை உரிக்கிறது, டிபார்க்கிங், லோடிங், அன்லோடிங், இதெல்லாம் என்னென்ன இதெல்லாம் பண்ணுவதற்கு ஆட்கள் கிடையாது. அப்போ என்ன ஆகும்? மெக்கனைசேஷன் கொண்டு வர வேண்டும். இது மிகப்பெரிய சேலஞ்சஸ். ஓகே, இப்போ பட்டையை உரிச்சாச்சு சார். இந்த பட்டை உரிச்சது போல 20-25% வேஸ்டாக இருக்கு. ஒரு டன் அறுவடை பண்ணால் 200 கிலோ 300-290 கிலோ வேஸ்டாக இருக்கு. இதை பற்றி புரிதலே கிடையாது. மிகப்பெரிய சேலஞ்ச். இதை அப்படியே தோட்டத்திலே விட்டு போயிடுவாங்க. அது மக்கிறதுக்கே நிறைய நாள் ஆகும். இப்போ என்ன பண்ணுறாங்க? வேல்யூ அடிஷன் டெக்னாலஜி இதை கொண்டு வரும். ஆனால் இதெல்லாம் சேலஞ்சஸ். அந்த ரெசிடியூலாம் பயன்படுத்த முடியாமே இருந்தது. இட்ஸ் கால் அன்யூட்டிலைசேஷன் ஆஃப் ரெசிடியூஸ். பண்ணவே முடியாது. விவசாயிகளுக்கு தொழில்நுட்பம் தெரியல. தொழில்நுட்பத்தை தெரிய வைக்க வேண்டும். அதற்கு இந்த தகவல் களஞ்சியம் மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். இதன் மூலமாக வேளாண் காடுகள் சார்ந்த தொழில் முனைவர் உருவாக்குவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது. அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இதெல்லாம் மீறி இதனுடைய அக்சஸ் டு குவாலிட்டி இதெல்லாம் எங்கே பண்ணுறது? யார் விற்பனை பண்ணுவான்? மிஷின் யார் கொடுக்குறா? இதை பற்றிலாம் ஒரு இதே இல்லை. இதற்காகவே இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? வேளாண் காடுகள் தொழில் முனைவர் மையத்தை உருவாக்கியிருக்கோம். தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் மையத்தை உருவாக்கியிருக்கோம். இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அவேர்னஸ் கிரியேஷன்ஸ். ஒவ்வொரு தேவையான பயனாளிகளுக்குமே என்ன தேவையோ அதை கொடுத்து கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறோம். ஏன்னு சொல்லுன்னா இதெல்லாம் ப்ராசஸிங் சார்ந்த செயல். இதெல்லாம் மீறி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய புதிய தொழிற்சாலைகள் வர்றாங்க. அவர்களுக்கு தேவையான மரம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகும்? இது சார்ந்த அறிவுமே, அறிவு மட்டும் இல்லை தகவல் தொழில்நுட்ப பரிமாற்றம் வந்து மிக கம்மியாக உள்ளது. இதை எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் உண்மையிலே அறியுது. இது மிகப்பெரிய சவால். இது நான் சொல்றதா தடிமரம் மட்டும் தான் சொன்னேன். இப்போ தடிமரம் இல்லாத பொருட்கள், நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ், டை இண்டஸ்ட்ரிக்கு என்ன வேணும்? காயெல்லாம் எங்கே கிடைக்கும் தெரியலை. எந்த இண்டஸ்ட்ரி பயன்படுத்துது விவசாயிகளுக்கு தெரியல. ஸோ இந்த தகவல் பரிமாற்றமே இன்றும் சென்றடையவில்லை. அதே மாதிரி இயற்கை சாயம் தரக்கூடிய பொருட்கள் தகவல் பரிமாற்றம் இல்லை. இதெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்சஸ். இந்த சேலஞ்சஸ் தான் ப்ராசஸிங் லெவல். இது இண்டஸ்ட்ரி சார்ந்த சேலஞ்சஸ். தொழிற்சாலைகளுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியவில்லை. வளர்ப்பவர்களுக்கு எங்கு தொழிற்சாலை இருக்குன்னு தெரியவில்லை. இதற்குள்ளே இந்த மெக்கனைசேஷன் இருக்கிற மெக்கனைசேஷன் டிபார்க்கிங் வேல்யூ

மிஷன் அண்ட் வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட்ஸ், இது சம்பந்தமான மிஷினிஸ், ஃபைனான்சியல் அவுட்லே, இதை பத்தி எல்லாம் மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்கு. இதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் நம்ம பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். இது ஒரு ப்ராசஸ் இன்சார்ஜ் சேலஞ்சஸ்.

0: ಆಕಾಶವಾಣಿ ಎಫ್ಎಂ 103 ಕೊಯಂಬತ್ತೂರ್.
1: ஏரும் ஊரும்
0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
2: கடைசியா பாத்தீங்கன்னா கன்சம்ஷன், இதுதான் மெயின் மார்க்கெட்டிங் லெவல் சேலஞ்சஸ். என்ன மார்க்கெட்டிங் லெவல்? அன்ஆர்கனைஸ்ட் சப்ளை செயின். மரம் வளர்ப்பார், ப்ரொடியூசர் வளர்ப்பார், டெஃபினட்டா அவர் வந்து யாருக்கு கொடுக்கலாம்னு அவருக்கே தெரியும். கன்சியூமிங் இண்டஸ்ட்ரி வேற மாதிரி. இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து மரம் எங்க போகுது? குஜராத்துக்கு போகுது, கண்ட்லா போர்ட்டுக்கு போகுது, உத்தரப்பிரதேசுக்கு போகுது, என்டிஆர் கேரளாக்கு போகுது. அதேவேளை கேரளாலேருந்து மரம் தமிழ்நாட்டுக்கு வருது, ஆந்திராலேருந்து என்டிஆர் தைல மரம் தமிழ்நாட்டுக்கு வருது. இதெல்லாம் ஏன்? ஏன்னா அதாவது ஆந்திராவில் இருக்க மரம் தமிழ்நாட்டுக்கு வருது, தமிழ்நாட்டுக்கு மரம் ஆந்திராவுக்கு போகுது. ஏன்னா இந்த சப்ளை செயின் ஹைலி அன்ஆர்கனைஸ். நிறைய மிடில்மேன் ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. ப்ரொடியூசர் டு கன்சியூமர் அப்ரோச்சே இல்லை. இப்போ என்ன, ப்ரொடியூசர் லோக்கல் கான்ட்ராக்ட் கொடுக்குறான், லோக்கல் கான்ட்ராக்ட் லோக்கல் ட்ரேடர் கொடுக்குறாங்க, லோக்கல் ட்ரேடர் ஹோல்சேலர் கொடுக்குறாரு, ஹோல்சேலர் மரத்தை அஞ்சா பிரிக்கிறாரு, பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி கொடுக்குறாரு. வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது மட்டும் எடுத்துக்கலாம். இது மலை வேம்பு மரம், 36 இன்ச்சுக்கு மேலே போச்சுன்னா தடிமரம் டிம்பருக்கு போகுது, 36 இன்ச்சுக்கு கீழே வந்துச்சுன்னா ஒட்டு பலகைக்கு போகுது, 16 இன்ச்சுக்கு கீழே வந்துச்சுன்னா பேப்பர் மில்லுக்கு போகுது, 5 இன்ச்சுக்கு கீழே வந்துச்சுன்னா எரிசக்திக்கு போகுது. நம்ப முடியுதா? இதே போலதான் சவுக்கு மரம். சவுக்கு மரம் என்ன ஆகுது? அழகா பாத்தீங்கன்னா 5 இன்ச்லேருந்து 8 இன்ச்சு, 12 இன்ச்சு மேக்சிமம், இது முறைக்கு பேப்பர் மில்லுக்கு போகுது. அது 8 இன்ச்சுக்கு மேலே நல்லா ஸ்ட்ரைட் 22 இன்ச்சு போல் இருந்துச்சுன்னா போல் மார்க்கெட்டுக்கு போகுது, பேப்பர் மில்லுக்கே வராது. பேப்பருக்கு வர மரம்லாம் சுண்டு வரல மரம் தான் வரும், அதை பட்ட உரிக்கிறதே கஷ்டமா இருக்கும், பல்பு எடுத்து கம்மியாக இருக்கும். எங்கே போகுது? என்டையர் இந்தியா போகுது, உலகம் பூரா போகுது. கலி மார்க்கெட் கண்ட்லா போட்டுக்கு போய் உலகம் பூரா ஆப்பிரிக்க நாடுகளுக்குலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு போகுது போல் மார்க்கெட்டாக. அப்போ என்ன ஆகும்? யாருக்குமே தெரியாது இந்த மரம் எங்கே போகுது. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க பேப்பர் மில்லுக்கு போகுது நினச்சிட்டுருப்பாங்க. தைல மரம் எடுத்துக்கங்க, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தைல மரம் ஃபுல்லாக பேப்பர் மில்லுக்கு வரும், இன்றைக்கி அப்படி இல்லை. தைல மரம் பாதி மரம் எங்கே போகுது? பிளைவுட்க்கு போயிடுது. மிச்ச பாதி மரம் எங்கே வருது? பேப்பர் மில்லுக்கு வருது. ரொம்ப சின்ன மரம்லாம் எங்கே போகுது? பார்ட்டிகல் போர்டு எம்டிஎஃப்க்கு போயிடுது. இப்போ யார் இதை கண்ட்ரோல் பண்ணுறா? நோ ஒன் நோஸ். ஹைலி அன்ஆர்கனைஸ். அப்போ என்ன ஆகும்? உண்மையான ப்ரைஸ் சிஸ்டமே தெரியல. இங்கே தான் நம்ம என்ன வர்றோம், பெரிய சேலஞ்ச். வீக் பைபேக் சிஸ்டம். ஒரு சில கம்பெனி தவிர நிறைய கம்பெனி பைபேக்கில் வரதே இல்லை. இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் தேசிய வேளாண் காடுகள் கொள்கை, தேசிய வனக்கொள்கை, தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை எல்லாம் என்ன சொல்லுது? கான்ட்ராக்சுவல் சிஸ்டம்ஸ், அஷ்யூர்ட் பைபேக், இதெல்லாம் கொண்டு வரணும். மார்க்கெட் இன்டெலிஜென்ஸே கிடையாது. இன்னைக்கு என்ன ப்ரைஸ் யூடியூப்ல யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு போயிடுவாங்க, அந்த ப்ரைஸ் தான் மினிமம் நினச்சிட்டு இருப்பாங்க. அதே போல ஒரு விவசாய பக்கத்தில் வித்துட்டு பாரு, அதான் ப்ரைஸ் நினச்சிட்டு இருப்பாரு. நம்ம ஊரில் என்ன பிரச்சனைனா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. இப்போ என்ன ஆகும்? ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு திடீர்னு இன்னைக்கு 50 டன் தேவைன்னா என்ன ப்ரைஸ் கொடுத்தாலும் வாங்கிடுவார், ஏன்னா அவர் ஆர்டர் வாங்கியிருப்பார். ஆனால் அதுதான் பேஸ் ப்ரைஸ் நினச்சிட்டு இருப்பாங்க, அது கிடையாது. ப்ரைஸே வித்தியாசமாக இருக்கும். இந்த இதெல்லாம் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸாக தான் வேறக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்

நம்ம விவசாயிகளுக்கு பெரிய லெவலில் தெரியப்படுத்திக்கிறோம். ப்ரைஸ் சப்போர்ட்டிவ் சிஸ்டம் எப்படி கொண்டு வரோம்? ப்ரீ டிட்டர்மைன் ப்ரைஸ் சப்போர்ட் சிஸ்டம், கான்ட்ராக்சுவல் சிஸ்டம், டிம்பர் கான்ட்ராக்ட் ஃபார்மிங், பிளைவுட் கான்ட்ராக்ட் ஃபார்மிங், பல்ப்வுட் கான்ட்ராக்ட் ஃபார்மிங், எனர்ஜி கான்ட்ராக்ட் ஃபார்மிங், இதெல்லாம் எப்படி கொண்டு வர முடியுமா பார்க்குறோம். இது வந்து மேஜர் சேலஞ்சஸ். ப்ரைஸ் சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அனைத்து தொழில் நிறுவனங்களுமே இந்த ப்ரைஸ் சப்போர்ட் சிஸ்டத்தில் வரணும். விவசாயிகள் டிசைட் பண்ணிக்கிட்டு எங்கே விற்கிறோன்றதை டிசைட் பண்ணிக்கணும். ஆனால் எல்லா நிறுவனங்களுமே இந்த ப்ரைஸ் சப்போர்ட் சிஸ்டத்தை தெரியப்படுத்த வேண்டும். இந்த தகவல் களஞ்சியத்தின் மூலமாக நம்ம இந்த எபிசோட சொல்கிறப்ப என்ன ஆகும்? இது அனைத்து தொழில் நிறுவனங்களும் ரீச் ஆகிறப்ப என்ன ஆகும்? ஆர்கனைஸ்டு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அன்ஆர்கனைஸ்ட் சப்ளை செயின் இன்டு ஆர்கனைஸ்டு வேல்யூ செயின் மாடல், இன்டெலிஜென்ட் சிஸ்டம்ஸ், பைபேக், மார்க்கெட் இன்டெஜ், இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். இதை எதை எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்காகத்தான் பல்வேறு விதமான முயற்சிகளை தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் கூட்டமைப்பு, வேளாண் காடுகள் தொழில் முனைவோர் மையம், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஃபெசிலிட்டேஷன் சென்டர், இதன் மூலமாக பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். ஏற்கனவே 10,000 மேற்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் மனக்கல்லூரிக்கு ஆண்டுதோறும் விசிட் பண்ணுறாரு. இவர்களை எல்லா பயனாளிகளுக்குமே நம்ம இதை பற்றியெல்லாம் சொல்கிறோம். இருந்தாலும் இன்னும் சேலஞ்சஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கு. அடுத்து, லேக் ஆஃப் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ். வேளாண் காடுகளுக்கு வங்கிகள் கடன் கொடுப்பதில்லை என்ற ஒரு இது பல்வேறு ஆண்டுகளாக இது மிகப்பெரிய ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கிறது. கடந்த 2023 அப்புறம் இதற்கு நல்ல சேஞ்சஸ் வந்திருக்கு. இன்னைக்கு பாலிசி லெவல்லவே இது வந்து ஸ்டேட் லெவல் இன்புட் காஸ்ட்ல வந்து மரப்பயிர்களும் இன்க்ளூட் பண்ணப்பட்டு விட்டது. முன்னாடியெல்லாம் இல்லாமல் இருந்தது. ஏற்கனவே 10-12 வகையான மரங்கள் சேர்க்கப்பட்டு விட்டது. அடுத்து 10-12 வகையான மரங்கள் கொண்டு வந்துடும். என்னென்ன மரங்கள் தமிழ்நாட்டில் வளர்க்கப்படுகிறதோ இவன் அனைத்து மரங்களுமே கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுபடியே இந்த இன்புட் காஸ்ட் கால்குலேஷன்ஸ் கமிட்டி வந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் வனத்துறை ஆராய்ச்சி நிலையங்களெல்லாம் கேட்டு ஆண்டுதோறும் நம்ம பயனாளிகள் விவசாய பெறக்கூடிய மக்கள் நீங்களும் சஜஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் சேர்த்து எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாம் ஒன்றிணையும் பட்சத்தில் உண்மையிலேயே இந்த வங்கிகள் வேளாண் காடுகளுக்கு கடனுதவி என்பது இன்று ஆல்மோஸ்ட் சாத்தியக்கூடாக வந்துவிட்டது. அதே போல இன்சூரன்ஸ், மரப்பயிர்களுக்கு இன்சூரன்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க மரமே இன்சூரன்ஸ், அதுக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் கேட்பாங்க. இன்னைக்கு இருக்க பருவநிலை மாறுபாடு, சுற்றுச்சூழல் மாறுபாடு, சைக்ளோனு, ஃபயரு, அனிமல் டேமேஜ், பெஸ்ட் அண்ட் டிசீஸ், ரயட்ஸ், இதெல்லாம் என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக இன்சூரன்ஸை வந்து நம்ம எப்படி நம்ம ஹியூமன் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் அண்டு வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் பண்ணுறோம், அது மாதிரி மரத்துக்கும் இன்சூரன்ஸ் செல்லக்கூடிய வாய்ப்புகளை 2013 நம்ம வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலையும் அறிமுகப்படுத்தினது. ஆனால் இப்போ நிறைய இன்புட் காஸ்ட்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும். இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறாங்க. இருந்தாலும் இன்றைக்கு முடிக்க இது கூட ஒரு பெரிய சேலஞ்சாக தான் பார்க்கப்பட்டு வருகிறது. அடுத்து வந்து பாலிசி இஷ்யூஸ், டாக்ஸஸ் ஜிஎஸ்சி. நிறைய ஜிஎஸ்சியில் வந்து முன்னாடி வந்து வேறு மாதிரி டாக்ஸஸ் இருந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சி வரம்புக்குள்ளே நிறையா வந்துருச்சு. ஃபயர்வுட்டுக்கு ஜிஎஸ்சி நாம்ஸ் இல்லை, ஜிஎஸ்சியே இல்லை, ஜீரோ ஜிஎஸ்சி. இருந்தாலும் ஒட்டு பழகை தடிமரத்துக்கெல்லாம் ஜிஎஸ்சி வந்திருக்கு. இது ஒரு பெரிய சேலஞ்ச். இதை பற்றி புரிதல் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. இதை ஏன் சொல்கிறா? இதெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்சஸ். இதெல்லாம் மிக கடைசியாக சேலஞ்சஸ் வந்து கார்பன் வர்த்தகம். இது ஒரு பெரிய சேலஞ்சர். விவசாயிகள் எல்லாம் என்ன கேட்குறாங்க? நான் லாங் டேர்ம் கிராப்பே போட்டுக்கிறேன், எனக்கு கார்பன் வர்த்தகம் பண்ணி கொடுங்க, இன்டர்வியூ ரிலீமான்னு கேட்குறாங்க. இதற்குரிய இந்த மெத்தடாலஜி நிறைய முயற்சிகள் பண்ணிட்டுருக்கோம். நம்ம ஒரு பைலட்டிங் பண்ணிட்டுருக்கோம். பட் இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக தான் பார்க்குறேன். வரும் காலங்களில் இந்த 4 விதமான சேலஞ்சஸ் இருக்குல்ல, நிறைய ரிசால்வ் பண்ணியிருக்கோம். இன்னும் ரிசால்வ் பண்ண புது வகையான சேலஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொன்றையும் சால்வ் பண்ணக்கூடிய முயற்சி எப்படி வேணும்? R&D, கண்டினியூட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இது பண்ணினா தான் இதை பண்ண முடியும். அதற்காகத்தான் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலையும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் காடுகளத்தில் வந்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள், குறிப்பாக மர இன மேம்பாடு, மர வளர்ப்பு, வேளாண் காடுகள் மாதிரி பண்ணை, மர பயன்பாடு, பாலிசி லெவல், இவை அனைத்திலையுமே உள்ளடக்கி, பிகாஸ் அல்டிமேட்டாக சேலஞ்சஸ் வந்து ஆனுவலாக நம்ம எவ்ரி மீட்டிங் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் என்னென்ன சேலஞ்சஸ் புதுசாக வந்திருக்கு இதெல்லாம் கண்டுபிடித்து இதை R&D ரிசர்ச் வேணும்னா ஆராய்ச்சி மூலமாக அதை சால்வ் பண்ண பார்க்குறோம். இல்லை மார்க்கெட்டிங்னா தொழில் நிறுவனங்கள் மூலமாக சால்வ் பண்ண பார்க்குறோம். வேற கொள்கை முடிவுனா கொள்கை முடிவுகளை அரசுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறோம். இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேளாண் காடுகள் வளர்ப்பில் இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. இந்த சேலஞ்சஸ் எல்லாம் கலையக்கூடிய முயற்சிகள் நிறைய கொண்டு வந்துட்டோம். ஏற்கனவே ஒரு 60-70% நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம ரிசால்வ் பண்ணிட்டு வரோம். இன்னும் புதிய முயற்சிகளை நிறைய மேற்கொண்டு வருகிறோம். அப்படிலாம் வரும் பட்சத்தில் உண்மையிலேயே ஏன் இதை பற்றி சொல்கிறோம்னா, சேலஞ்சஸ் சவால்கள் விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அவேர்னஸ் தேவை? தொழில்நுட்பம் சார்ந்த அவேர்னஸ், இண்டஸ்ட்ரி சார்ந்த அவேர்னஸ், மார்க்கெட்டிங் சார்ந்த அவேர்னஸ், இது மூன்றும் தெரியும் பட்சத்தில் நில பயன்பாட்டிற்கு தேவையான மரங்களை நீங்களே தேர்வு செய்து கொள்ளலாம். வனக்கல்லூரியோ இல்லை வனத்துறையோ ஆராய்ச்சி நிறுவனங்கள் மூலமாக இணைந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம், சரியான நேரத்தில் அறுவடை செய்து கொள்ளலாம், சரியான சந்தை வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பெறும் பட்சத்தில் என்ன ஆகும்? உங்களுடைய உற்பத்தி திறனும் கூடும், உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் கூடும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு, நன்கு வேளாண் காடுகள் பயிர் செய்யும் முன்பு அத்தனை சவால்களையும் தெரிந்து கொண்டு சவால்களை மாற்றக்கூடிய டெக்னாலஜி சார்ந்த தொழில்

0: நுட்பங்களை வனக்குள்ளறி மற்றும் வனத்துறை மூலமாக தெரிந்து கொண்டு பிறகு வேளாண்காடுகளை ஒரு சக்சஸ்ஃபுல் மாற்று நில பயன்பாட்டு திட்டமாக வளர்க்கலாம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை ஒரு நல்ல தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேர்களே, கடந்த ரெண்டு வாரங்களா தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் அப்படிங்கிற தலைப்புல வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல கேட்டு தெரிஞ்சிட்டோம். இனி அடுத்த வாரம் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் அப்படிங்கிற தலைப்புல மரங்களினுடைய தேவைகள் என்ன, தடிமர வகைகள் என்ன, அதனுடைய வளர்ப்பு முறைகள், அதில் இருக்கக்கூடிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன் வித் FM 103 கோயம்புத்தூர்.

சாலை சார்ந்த வேளாண் காடுகள் அப்படிங்கிற தலைப்புல வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல கேட்டு தெரிஞ்சிட்டோம். இனி அடுத்த வாரம் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் அப்படிங்கிற தலைப்புல மரங்களினுடைய தேவைகள் என்ன, தடிமர வகைகள் என்ன, அதனுடைய வளர்ப்பு முறைகள், அதுல இருக்கக்கூடிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன் வித் FM 103 கோயம்புத்தூர்.

0: ಆಕಾಶವಾಣಿ ಎಫ್ಎಂ 103 ಕೋಯಂಬತ್ತೂರ್.
1: ஏரும் ஊரும்
0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி அறிக்கை கேட்கலாம்.

0: அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தவேகாவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இத்தொடர்பாக தவேக அரசு மவுனம் காப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவேக அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவேகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1 தேதி முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28 தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆசிய பாரா டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அருணா தன்வார் வெண்கலப் பதக்கம் வென்றார். மங்கோலியாவின் உலான்பட்டாரில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 47 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 6 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி திரேவும், 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கனும், 57 கிலோ எடைப்பிரிவில் தப்சியாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் பாக்யஸ்ரீயும், 65 கிலோ எடைப்பிரிவில் புல்கித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும், ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரவ்குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: This is Akashvani. The news read by Kiran Jha. President Draupadi Murmu today conferred Padma Awards to 66 eminent personalities for the year 2026 at an investiture ceremony held at Rashtrapati Bhavan. Of them, 2 were conferred with Padma Vibhushan, 6 with Padma Bhushan, and 58 personalities were conferred with Padma Shri. Noted film actor Dharmendra Singh Deol has been honoured with Padma Vibhushan posthumously for his contribution in the field of art. The actor's wife and Lok Sabha MP Hema Malini received the award. The legendary Indian violin maestro Dr. N. Rajam were also honoured with Padma Vibhushan. In the category of Padma Bhushan,

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரை உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை

கேட்ட பாடல் சிங்காரவேலன் படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கமல்ஹாசன் மற்றும் மனு பாடியது. பாடலாசிரியர் வாலி. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பிரியா ஓ பிரியா படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் மனு மற்றும் கே சித்ரா பாடியது.

கேட்ட பாடல் தர்மம் வெல்லும் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடியது பாடலாசிரியர் கங்கையமரன். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நீதிபதி படத்திலிருந்து கங்கையமரன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் கங்கையமரன்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாளை காலை 8:50 மணிக்கு சைபாலின் இன்று ஒரு தகவல்.

கேட்டு ரசித்த பாடல் பொன்மனச்செல்வன் படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன் மற்றும் உமாரமணன் பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். எட்டு மணி 36 நிமிஷத்தில் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எல்லாமே என்ற சாதாரண படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் மனு மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி.

ஆசிரியர் டி ராஜேந்தர் நிகழ்ச்சி தரும் பாடல் மேகம் கருத்திற்கு படத்திலிருந்து. மனோஜ்கான் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.

8:51 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல் அதிசய பிறவி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வாலி.

இன்றைக்கி நம்ம இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அழகான இதமான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இதோட நம்ம ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது, உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை காலை 7:30 முன் செல்லடா. திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ விமலா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். நாளை காலை 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் பரிமலா சாமிநாதன் அவர்களுடன் நேர்

0: நாளை காலை 7:30 முன் செல்லடா. திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ. விமலா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். நாளை காலை 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் பரிமலா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. நாளை மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் குளிர்பதன கிடங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன வேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த என் ஆனந்தகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தேனீ வளர்ப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த எம். ஆனந்த் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமா எப்படி ஹெல்த்தியா கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலாக இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மளே இப்படி கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதில் ஒன்று வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள் அதை நீங்கள் நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமாக வர்ற, இப்போ கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில் வர்ற கேன்சர், சினைப்பையில் வர்ற கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லேயோ இல்லை வராமல் தடுக்கிறதுக்கோ இல்லை முறைகளையெல்லாம் நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட போய் டீட்டெயிலாக பேசுனீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும் மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாமல் அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டாக யூக்லிபிரியமாக இருக்கும் பொழுது சில வியாதிகள் வெட்டியே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராமல் நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளாக நம்ம எடுத்துக்கணும்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: Forex market today, the rupee appreciated by 47 paise to close at 95 rupees and 23 paise against the US dollar. In the global crude oil market, Brent crude was trading 5.5% down at $97.78 per barrel when reports last came in. Vaibhav J. Srivastav for Akashvani News.
1: The government is making all efforts to ensure smooth supply of petroleum products within the country. Addressing the interministerial briefing in New Delhi today on recent developments in West Asia, Joint Secretary in the Ministry of Petroleum and Natural Gas, Sujata Sharma, said the refinery production of LPG in the country has been increased to 50,000 tons per day. The Joint Secretary said that over 8 lakh PNG connections have been gasified since March, adding that infrastructure has been created for 2,87,000 connections. The Indian Meteorological Department, IMD, has issued a red alert for warm night conditions over Madhya Pradesh, Orissa, Telangana, Uttar Pradesh and Vidarbha till tomorrow. The weather agency has forecast heat wave to severe heat wave conditions over Haryana, Chandigarh, Delhi, Punjab, Uttar Pradesh and Rajasthan during the next 2 to 3 days. Similar conditions are likely to prevail over Chhattisgarh, coastal Andhra Pradesh, Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh, Jharkhand and Uttarakhand till tomorrow. The IMD has also predicted hot and humid weather over Gangetic West Bengal, Konkan, Goa, Saurashtra, Kutch, Tamil Nadu, Puducherry and Karaikal during the next 2 days. According to the Met Department, thunderstorms accompanied by lightning and gusty winds are likely to prevail over Bihar, Kerala, Mahe, Andhra Pradesh, Chhattisgarh, Lakshadweep, Madhya Maharashtra, North Interior Karnataka and Northeastern region tomorrow. At the Asian Under-23 Wrestling Championships in Da Nang, Vietnam, Indian wrestlers put up a dominant show, securing 2 gold medals today. In the 57kg freestyle category, Akshay Tanaji Dhere defeated Yelaman Amangal Diev 4-2 to claim the top podium spot. Meanwhile, in the 97kg freestyle category, Vicky also struck gold after a closely fought 7-5 victory over Sherzad Poyonev. And now before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu presents Padma Awards 2026 at Rashtrapati Bhavan. Noted film actor late Dharmendra and legendary violin maestro Dr. N. Rajam honored with Padma Vibhushan. Finance Minister Nirmala Sitharaman launches initiatives aimed at strengthening MSMEs and accelerate modernization of rural industries. Joint operation to evacuate stranded tourists at Gulmarg following technical fault in cable car system concludes. All tourists rescued safely. Foreign ministers of India, Australia, Japan and US to participate in Quad meeting in New Delhi tomorrow. IMD forecasts severe heatwave conditions over Haryana, Delhi, Punjab, Uttar Pradesh and Rajasthan during next 2 to 3 days. And in wrestling, Indian grapplers Vicky and Akshay Dhere clinch gold in men's freestyle category at Asian Under-23 Championships in Vietnam. That's all in the news at 9. Good night.
2: Neram, 9 mani, 15 nimidam.
3: Akashwani. Manila Seidhi Pirivu Vazhangum.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4 இடம் பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். வணக்கம் மேம்.
5: வணக்கம். வணக்கம்
4: அர்ச்சனா தேவி. பட்டய கணக்காளரானது எப்படி, உங்களுடைய அறிமுகம் பத்தி சொல்லுங்க மேம்.
5: ஆக்சுவலி இன்ஸ்பிரேஷனா இருந்தது எங்க அப்பா தான். அவங்கள சிஏவா பாத்திருக்கேன் நானு, பிராக்டிஸ்ல இருந்திருக்காங்க. ஆனா 11th நானு அக்கவுண்ட்ஸ்ன்னு அந்த சப்ஜெக்ட பார்த்த உடனே ஒரு முதல் காதல்னே சொல்லலாம். அவ்வளோ பிடிச்சிருந்தது, அக்கவுண்ட்ஸ்ங்கிற கான்செப்டும் பிடிச்சிருந்தது, அத ஒரு சப்ஜெக்டாவும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. 12th முடிச்ச உடனே ஃபவுண்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதியாச்சு. அண்ட் சர்ப்ரைசிங்லி ஆல் இண்டியா 13th ரேங்க் வந்துச்சு எனக்கு ஃபவுண்டேஷனில். ஸோ இன்னொரு உத்வேகம், நம்ம வந்து கரெக்டான இதில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் எஃபோர்ட் போட்டு படித்தேன். இன்டரில் 26th ரேங்க். ஸோ எல்லாரும் என்ன சொன்னாங்க, சரி 13 வந்துச்சு, 26 வந்துருச்சு, அடுத்து ஃபைனலில் டபுள் ஆகி 52 வந்துடுவ போல அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க கிளாஸ் போகும்போதெல்லாம். இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கும்போது அது கஷ்டமாக தெரியல. ஸோ ரொம்ப ஆசையாக படித்தேன். அண்ட் ஃபைனலில் ஆல் இண்டியா 4th ரேங்க் வந்துச்சு, விச் வாஸ் லைக் அ சூப்பர் சர்ப்ரைஸ் எனக்கு. அண்ட் லா பேப்பருமே எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு படித்த ஒரு

0: சப்ஜெக்ட், இந்தியாலே பெஸ்ட் பிரசன்டட் லா பேப்பர் அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னிஷனும் எனக்கு கிடைச்சிது. ஸோ அது இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் ஐ வென்ட் இன் டு எங்கள் இன்ஸ்டியூட்லேயே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு, ஒரு கார்ப்பரேட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அப்படி என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு.
1: ரொம்ப ஷார்ட்டாக ஆனால் ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க உங்கள் ஜேர்னி வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத. மேம் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், விஜயலட்சுமி மேம் கிட்ட, இப்படிப்பட்ட ஒரு பட்டய கணக்காளரை உருவாக்குறதுல உங்களுடைய பங்களிப்பு என்ன மேம்?
2: நான் வந்து இப்போ கரண்டாக கன்சல்டன்ட் டீன் ஆஃப் எஸ்ஐஆர்சியாக இருக்கேன். ஸோ என்னோட பேசிக் பங்களிப்பு எப்படிங்கிறது, என்னோட இன்ஸ்டிடியூட்டோட கைட்லைன்ஸ் படி நான் என்ன பண்ணணுமோ அதை நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற அந்த நிறுவனம் வந்து இது ஒரு ஸ்டாச்சுட்ரி பாடி. அது 1949 நிறுவப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அது வந்து அப்போதுலேருந்து 1949 எப்படி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இருக்கோ அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை தான் நாங்கள் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸப்ட் தட் டெக்னாலஜி பேஸ்டு சப்போர்ட்லாம் நிறைய வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏஐன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் எங்களோட ஐசிஐயில் ஒரு பார்ட், ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்லேயும் இருக்குது, மெம்பர்ஸ் லேர்னிங்லேயும் இருக்குது. இப்போ பர்டிகுலராக ஐசிஐ என்ன பண்ணுதுன்றதை நான் சொன்னேன்னா தனிப்பட்ட ரோலே எதுவுமே கிடையாது, இட்ஸ் அ கலெக்டிவ் ரோல். ஸோ ஐ வுட் லைக் டு ப்ரிஃபர் மோர் ஆன் ஸ்பீக்கிங் அபவுட் வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஐசிஐ டுவர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 11 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் தி கண்ட்ரி. இப்போ தமிழ்நாடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 92,000 அப்ராக்சிமேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. இது வந்து February 2026 டேட்டா. இப்போ அப்டேட்டட் டேட்டா வந்து இப்போ போர்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துட்டு ஜூலை மாதம் அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு அப்டேட்டட் டேட்டா கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஏன் நம்ம கொண்டு வரோம், அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு தான் சிஏ படிக்கலாங்கிற ஒரு மெத்தட் இருந்தது. அதுக்கப்புறம் 12th standard முடிச்சுட்டே நம்ம சேர்க்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு மோர் ப்ரொக்ரெசிவ், மோர் அம்பிஷியஸ் அண்ட் மோர் கேப்பபிளாக இருக்காங்க.
1: மேம், சிஏ கோர்சஸ் பற்றி முதல்ல டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லிடுங்க மேம்.
2: சிஏ வந்து 3 levels மேடம், சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர்மீடியட், சிஏ ஃபைனல். இந்த சிஏ ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு என்ட்ரி லெவல் மாதிரி ஃபவுண்டேஷன்னே புரிஞ்சுக்கலாம் நீங்கள். இது வந்து என்னென்னா 10th standard முடித்தவங்க இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். எக்ஸாம் எழுதுறதுங்கிறது 12th exam பாஸ் வந்தோடனே தான் அவங்க வந்து அந்த எக்ஸாம் எழுத முடியும். 4 subjects இருக்குது: அக்கவுண்டிங், பிஸ்னஸ் லாஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், எக்கனாமிக்ஸ். இதில் வந்து 2 subjects வந்து டிஸ்கிரிப்டிவ், 2 subjects வந்து எம்சிக்யூ சாய்ஸ் மாதிரி. ஸோ முதல் 2 papers 3 hours, அடுத்த 2 papers 2 hours. ஸோ இந்த 4 papers ஆவரேஜாக அவங்க வந்து 200 வாங்கணும். ஓகேங்களா? பாஸ் பர்சன்டேஜ் 40. இதுதான் வந்து என்ட்ரி லெவல் ஃபவுண்டேஷனோட ரூல்ஸ். ஸோ இது வந்து 12th முடித்தவங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது. இதை பாஸ் பண்ணோன்னே உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்டர்மீடியட்க்கு ரெஜிஸ்டர் பண்ணும். இங்கே ஃபீஸ் வந்து அந்தந்த லெவலுக்கு தான் வாங்குவோம். ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணால் தான் இன்டர்மீடியட்க்கு வாங்குவோம், ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ இன்டர்மீடியட் வந்து 6 subjects. திஸ் இஸ் மேட் ஆஃப் 2 groups, ஒரு குரூப்பில் 3 subjects. ஸோ 6 subjects இருக்குது. ஸோ என்னெல்லாம் படிப்பாங்க? அட்வான்ஸ்ட் அக்கவுண்டிங் படிப்பாங்க, டாக்ஸேஷன் படிப்பாங்க, ஆடிட்டிங் படிப்பாங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க படிப்பாங்க அதில். ஸோ ஒரு குரூப்பாக வந்து பாஸ் பண்ணோன்னா அவங்க 150 mark வாங்கியிருக்கணும். அகெயின் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் 40, டோட்டலாக வந்து 150 வாங்கணும். குரூப்பாகவும் எழுதலாம், 2 groups சேர்த்தும் எழுதலாம். 2 groups சேர்த்து எழுதினாங்கன்னா 300 out of 600 வாங்கியிருக்கணும். ஸோ ஒன்றுத்தில் ஜாஸ்தி ஒன்றுத்தில் கம்மி வாங்கிட்டு ஃபைனலாக 300, மினிமம் பாஸ் 40 இருந்தால் இன்டர்மீடியட் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு ஸ்டடி பீரியட் வந்து 8 months. ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 8 months முடித்தோன்னா அவங்க அந்த எக்ஸாமை எழுதலாம். ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் வரவங்களும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. காலேஜில் முடிச்சுட்டு ஆர் காலேஜோட 4th semester ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கரெக்டாக காலேஜ் முடித்தவுடனே இமீடியட்டாக வர எக்ஸாமில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ நிறைய இருக்காங்க. ஸோ இது வந்து பேரலல் என்ட்ரி மாதிரி. இன்டர்மீடியட் முடிக்கிறாங்க, அடுத்தது வந்து ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணிடுவாங்க. அன்இன்டரப்டட் ஆர்டிகல்ஷிப் 2 years. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஐடிடி கோர்ஸ் முடிச்சுடுவாங்க. அடுத்தது பேரலலாக ஸ்பாம் எக்ஸாம்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் 4 papers. அந்த 4 papers எழுதுவாங்க, செட் ஏ, செட் பி, செட் சி, செட் டி. இது எப்படின்னா இன்ஸ்டிடியூட்டில் போய் வெப்சைட்டில் அவங்க லாகின் பண்ணி ஆன்லைனாக படித்து ஆன்லைனாக எக்ஸாம் எழுதணும். கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், ரொம்ப ஈஸி. இதை படிச்சுட்டு பேரலலாக ஃபைனலுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் எவ்வளோ பேப்பர்ஸ்? அகெயின் 6 papers. ஸோ இந்த 6 papers வந்து ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டு 6 months கழித்து அந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஸோ டோட்டலாக 20 papers மேடம். ஓவர் அ பீரியட் ஆஃப் 3.5 years தே ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர்.
1: ஸோ இது

0: பேப்பர்ஸ் 3.5 இயர்ஸ் தான் டியூரேஷன்,
1: மேக்ஸிமம் 4 இயர்ஸ்னு வச்சுக்கலாம் நீங்க.
0: இது வந்து ஈக்குவல் டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம்,
1: ஈக்குவல் மோர் தென் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மேடம், ஏன்னா இட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் கிராஜுவேஷன் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்.
0: ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸ் மாதிரி அப்படியும்
1: அப்படியும் சொல்லலாம்.
0: இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு மேம், ஃபர்ஸ்ட் ஒரு மித் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. இன்னொன்னு, ஒன்ஸ் வந்து நம்ம அதுல வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அதுல வந்து பாஸ் பண்றது கஷ்டம், எல்லா பேப்பர்ஸும் எழுதும் என்னென்னவோ சொல்றாங்க.
1: கரெக்ட்,
0: இதை பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுங்க மேம்.
1: நாங்களும் நிறைய பேரண்ட்ஸ் வரும்போதும் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போதும் இந்த ஆங்ஸைட்டியை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. பேசிக்காக சேலஞ்சிங் கோர்ஸ் தான் இது, ஏன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து உங்களோட சிக்னேச்சர் இஸ் கோயிங் டு பி ஸோ வேல்யூபிள் இல்லையா, ஸோ சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு அட்டஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஆடிட் ஃபங்க்ஷன்ஸ், அஷூரன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மூணு ஃபங்க்ஷன்ஸும் ஸ்டாச்சுட்ரியாக நம்ம பண்ணும்போது, அதுவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம சிக்னேச்சரை ட்ரஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எக்ஸாம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், பட் இம்பாசிபிள் கிடையாது. ஸோ கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன், பர்சீவரன்ஸ் தான் இதுக்கு முக்கியம். இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியறது இல்லைன்னா, ஒரு பேப்பர் போயிடுச்சுன்னா மூணு பேப்பர் எழுதணுங்கிறது ஜெனரிக்காக கரெக்ட். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 60 மார்க்ஸ் மேலே ஒரு சப்ஜெக்ட் வாங்கினாங்கன்னா அதுக்கு அவங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ தெர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் டேக்கன் எக்ஸம்ஷன்ஸ் ஃபார் மூணு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ரெண்டு பேப்பர் பாஸ் பண்ணிடுவாங்க 60க்கு மேலே வாங்கி, ஒரு பேப்பரில் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு போயிருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பேப்பரை மட்டும் எழுதி அந்த குரூப்பை கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ இது இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் லெவல்ஸில் இந்த ஃபெசிலிட்டி இருக்கு, வேர் த ஸ்டூடெண்ட் கேன் கிளைம் எக்ஸம்ஷன் ஃபார் மார்க்ஸ் ஸ்கோர்ட் அபவ் 60 இன் எனி பர்டிகுலர் சப்ஜெக்ட்.
0: இப்போ ஃபவுண்டேஷன் லெவலில் இப்படி ஒரு ஆப்ஷன்
1: ஆப்ஷன் கிடையாது,
0: அதை வந்து ஃபுல்லாக கிளியர்
1: பண்ணி, ஆமாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி 200 மார்க்ஸ் வாங்கணும்.
0: மாஷனா மேம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மேடம் வந்து சொன்னாங்க என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து தேவை, எப்படிலாம் வந்து எந்த லெவல்லேருந்து வரணும், என்னென்ன லெவல்ஸ் இதில் இருக்குது, எக்ஸாம்ஸு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எந்த வயசுலேருந்து தொடங்குனீங்க, உங்கள் அப்பா தான் வந்து உங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எந்த வயசில் உங்களுக்கு அந்த ஸ்பார்க் இருந்துச்சு?
2: 11th சொன்ன மாதிரி அக்கவுண்ட் சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் எங்கள் ஸ்கூல் டீச்சர் வந்து முத பாடம் எடுத்தார்ல, அதில் விழுந்தவ தான் நான். ஸோ அக்கவுண்ட்ஸு தான் என் லைஃப்பில் கொண்டு ட்ராவல் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டேன் அந்த டேலேருந்து, இட் ஆல் ஸ்டார்ட். பட் ப்ரிப்பரேஷன் பார்த்தா என்னோட பர்சனல் வியூ, இப்போ ஸ்கூல் முடித்தா என்ன நினைப்போம் நம்ம, ஓகே ஸ்கூல் முடிஞ்சிருச்சு இனிமேல் ஃபன்னு தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். டெய்லி படிக்க வேண்டாம், ஹோம்ஒர்க் இருக்காது, டெஸ்ட் இருக்காது, செல்ஃப் லேர்னிங்கிற கான்செப்ட்குள்ளே போயிடுவோம். அதாவது செல்ஃப் டிசிப்ளின், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், நான் என்ன பண்ணேன் பிகாஸ் ஹவு ஐ ஸ்கோர்டு அப்படிங்கிற பேசிஸில் ரொம்ப ஓப்பனாக ஆனஸ்டாக ஐ ஹாவ் டு டெல். ஸ்கூலில் நான் எப்படி படித்தேனோ டெய்லி பேசிஸில், டெய்லி பாடங்களை அன்னன்னைக்கு சாயங்காலமே உட்காந்து படிக்கிறதா இருக்கட்டும், போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் கொடுக்குற மெட்டீரியல் மாதிரி அதுதான் ஹோலி பைபிள், தட் இஸ் த ஃபைனல் எண்ட் டு எண்ட். அதை படித்தாவே ஈஸியாக கிளியர் பண்ணிடும். டஃப் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னாவே சேலஞ்சிங்காக இருக்குங்கிறது நான் அப்சல்யூட்லி ஒத்துக்கிறேன். பட் எண்ட் டு எண்ட் நீங்கள் படிச்சிங்க வித் சேம் கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், கமிட்மெண்ட் ஆஸ் ஸ்கூல். நீங்கள் வேறு எதுவும் புதுசாக பண்ண வேண்டாம். ஸ்கூலில் என்ன பண்ணீங்களோ டெய்லி படிக்கிறது, அதை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக யுல் பி ஏபிள் டு டூ இட். 4 இயர்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் இஸ் செட்டில்டு, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இட்ஸ் லைக் ஒரு பஞ்ச் ஆஃப் மாஸ்டர் கீஸும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அவ்வளோ டோர்ஸ் இருக்குது, எந்த டோர் வேணாலும் எப்போனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் தட் இப்போ நான் இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் போச்சு அதுக்குள்ளே தான் போகணும். யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக், சூஸ் அன் அதர் ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் இன்ஸ்டியூட்டில் வந்து தே ஹாவ் சோ மெனி சர்டிஃபிகேட் கோர்ஸஸ், சோ மெனி போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கோர்ஸஸ். ஸோ உங்களுக்கு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இன்டைரக்ட் டேக்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இன்டர்நேஷனல் டாக்ஸேஷனில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங்கில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இல்லை எனக்கு ஆன்டி மணி லாண்ட்ரிங் அது பிடிச்சிருக்கு, ஃபாரன்சிக் ஆடிட் பிடிச்சிருக்கு. இட்ஸ் லைக் ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். ஸோ அதனால் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கெரியர் ஆப்ஷன் தான், ஒரு சிங்கிள் ஆப்ஷன் இல்லை, இட்ஸ் லைக் அ பிளத்தோர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் அண்ட் கிவன் டு யூ ஆன் அ பிளாட்டர் அண்ட் யூ கெட் டு சூஸ். அந்த மெனுவில் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணது ஸ்பெஷலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வேறு எதாவது போகணுன்னாலுமே கண்டினியூஸ் லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கும். இன்ஸ்டியூட் கீப்ஸ் டோனிங் அஸ். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் டெல்லிங் மேம், இட் டசன்ட் மேக் ஒரு பர்சனை வந்து கெரியர் ஜாப் அப்படின்னு மட்டும் இல்லாமல் எங்களை செதுக்குது ஆஸ் அ ஹியூமன். நான் ஸ்டூடெண்ட்டாக என்டர் ஆனதுக்கும் சிஏ முடிச்சுட்டு எக்ஸிட் ஆகும்போது ஐ வாஸ் ஸோ ஃபைன் டியூன்ட் ஆஸ் அ பர்சன், ரிஃபைன்ட் ஹியூமன் பீயிங்காகவே மாறிட்டேன். தே கிவ் அஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ், நீ படிச்சு
0: முடிச்சுட்டு வந்து உங்களை மோல் பண்ணிடும்,
2: ரொம்ப மோல் பண்ணிடும். எனி ஸ்டூடெண்ட் ஐ எம் ஷுர் வில் ஷேர் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஷுவராக தெரியும். யார்கிட்டனாலும் கேளுங்க, ஒன்ஸ் தி என்டர் சிஏ

0: they come out, they'll be a totally ethical, refined human being. உங்களை செதுக்கியிருப்பாங்க ஃபார் லைஃப். அண்ட் ஃபார் லைஃப் தட் லேர்னிங் யூ கேன் கேரி ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லை, பர்சனலாகவுமே இட் ஹேஸ் அன் இம்பேக்ட் ஆன் யோர் த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் த டிசிப்ளின் த ரெசிலியன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும் ஆக்சுவலி ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் கம்ப்ளீட்டட் த கோர்ஸ்.
1: ஸ்கூல் லெவல்ல இருந்தே நாம கேள்விப்பட்ட விஷயம் நினைக்கிறேன், டிசிப்ளின் இருந்தா எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: கண்டிப்பா
1: நீங்க வந்து டீச்சிங் லெவல்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தெரியும் டிசிப்ளின் என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த துறை வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, உங்களுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றீங்க மேம்?
0: மெம்பர்ஸுங்கிறதுக்கு தான் அந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஆப்ஷன் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு லெவலாக தான் கடந்து போகணும். அதை ஐசிஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேம்ஸ்லாம் விளையாடுவோம்ல, ஒரு லெவலுக்கு போனாதான் அடுத்த லெவல் மாதிரி நாங்கள் மூணு லெவல் வச்சுருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஃபவுண்டேஷனில் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டாக. ஃபீஸ் 9000 ரூபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு மெட்டீரியல் வீட்டுக்கு வந்துடும். மெட்டீரியல் வந்து அவங்க எப்போ வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது ஒரு கூப்பன் கோட் மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ எக்ஸாம் எழுத போகிறதில்ல, நான் இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து தான் எக்ஸாம் எழுத போகிறேன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கலாம், இப்போ கரண்ட்டாக அப்டேட் ஆன மெட்டீரியல் நான் வாங்கிக்கணும்னு நினைக்கும் போது அந்த கூப்பன் கோடு அப்ளை பண்ணி எப்போ வேணால் வாங்கிக்கலாம் அந்த மெட்டீரியல். ஸோ பாக்கி நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டவுன்லோடபுள் மெட்டீரியல்ஸ் வெப்சைட்லேயே இருக்குது, ஆன்லைனாகவே படிச்சுக்கலாம், நீங்கள் PDF-ஆக டவுன்லோட் பண்ணியும் அதை படிச்சுக்கலாம், புக்ஸ் அப்புறமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், அது டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ என்ன பண்ணுவாங்க, படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பண்ணும்போது இதில் 2 திங்ஸ் இருக்குது. இப்போ ஒரு தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருக்காங்க, இல்லை வேற மீடியம், ஏன்னா நான் சதர்ன் ரீஜனுக்காக நான் பேசணும். ஸோ 6-7 லாங்குவேஜஸ் நம்ம சதர்ன் ரீஜன்லே இருக்கு. அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் எப்படி CA படிக்கிறது அப்படிங்கிறது, என்ன நீங்கள் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷுங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்காதா?
1: நிச்சயமா.
0: 100 மார்க்குக்கு நீங்கள் எழுதியிருப்பீங்களா, எழுதியிருக்க மாட்டீங்களா? அதே மாதிரி கணக்குங்கிறது அட்லீஸ்ட் 10th
1: படிச்சிருப்பீங்களா?
0: ஆமாம். ஸோ இந்த இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபவுண்டேஷனுங்கிற சப்ஜெக்டே இருக்குது. ஸோ எந்த பேசிஸில் சப்ஜெக்ட் இருக்குன்னா, 6வதுலேருந்து நீங்கள் 10வது அறுதி படித்த இங்கிலீஷு, 6வதுலேருந்து நீங்கள் 10வது படித்த கணக்கு நல்லா புரிஞ்சு தெளிஞ்சு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஜர்னி இன் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டிசிப்ளின்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொருத்தரோட கிராஸ்பை பொறுத்தது மேடம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பேஜில் இன்ட்ரடக்ஷனில் என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோம் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்துன்னு சொல்லிடுவாங்க. ஃபவுண்டேஷன் லெவலில் நாலேஜ்னு சொல்லுவாங்க, இன்டர்மீடியட் லெவலில் அப்ளிகேஷன் அண்ட் நாலேஜ்னு சொல்லுவாங்க, ஃபைனலில் வந்து அனாலிட்டிக்கல் சொல்லுவாங்க. நாலேஜ், அப்ளிகேஷன் அண்ட் அனாலிட்டிக்கல், ஒரு முடிவு சொல்லணும் ஃபைனல் லெவலில். ஸோ அந்த லெவலில் அவங்க குவெஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்கன்னு தெரியும். உங்களுக்கு கைண்ட் ஆஃப் குவெஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது, இப்படி தான் ஃபார்மேட் இருக்கும் எல்லாமே வந்து அவங்க சொல்லிடுறாங்க. ஐசிஏலேயே வந்து கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2வது பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.
2: நிறைய இன்னிசை பாடல்கள் உங்கள் செவியோடு பேச காத்துக் கொண்டிருக்கும் போது நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம்.
3: நினைக்கும் போதே நாவில் ஊறும் மயில் மார்க் சுவை தனிலே.
4: நீங்களே நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாள நிகழ்ச்சி நாளை காலை 12 மணிக்கு ஒளிபரப்பாகும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

நாடி துடிக்குது, நாடி துடிக்குது, வித்தியாசம் இருக்குல்ல. 1967 ஜூன் மாதம் 23 வெளிவந்த படம் சீதா. ஏபி நாகராஜன் அவருடைய திரைக்கதையிலையும் இயக்கத்திலையும் உருவான படம் இது. படத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி கணேஷ், நாகேஷ், முத்துராமன், கே ஆர் விஜயா, கே சாரங்கபாணி, மனோரமா, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை கே வி மகாதேவன், பாடலை பாடியிருந்தது சீர்காழி கோவிந்தராஜன், பேசுசிலா, பாடலாசிரியர் கண்ணதாசன். நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நிறைய நல்ல பாடல்கள், இன்னிசை பாடல்கள் எவ்வளோ காலம் கேட்டாலும் கூட அது சலிப்பு தட்டாத ஒரு பாடல் கேட்கும்போது கூடுதல் இன்பம் இருக்க தான் செய்யுது. அதான் நான் அழகாக நானே நினச்சிக்குவேன், மலரும் நினைவுகளை சூப்பராக மீட்டெடுக்குதுல நிறைய பேரோட அந்த கோல்டன் மெமரிஸ்லாம் வந்து அப்படியே பவர்பேக்டாக கண்ணுமே பாட்டும். ஏன்னா நம்ம நிகழ்ச்சி மயிலருகு, 9:35 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க மயிலருகால. இன்னும் கூட இன்னிசை பாடல் வர காத்துட்ருக்கு நம்ம நிகழ்ச்சியில். அடுத்து இதெல்லாம் எவர்கிரீன் சாங் கேட்டு எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கொடுக்குறேன் கேளுங்க. இந்த பாடலை பாடியிருக்கிறது சீர்காழி கோவிந்தராஜன், பி லீலா. இன்றைக்கி 3 காம்போவில் வந்து கேட்டிருக்கோம், அதை கடைசியில் சொல்கிறேன். பாடலுக்கான பாடலாசிரியர் தஞ்சை என் ராமயதாஸ், பாடலாசிரியர் தஞ்சை என் ராமயதாஸ் தான். படத்துக்கான இசை ஜி ராமநாதன். இது என்ன பாட்டு அப்படின்றத கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே படம் தெரிஞ்சிடும். கேளுங்க ரசிங்க.

0: எப்படி இருந்தது பாட்டு, செம்மையா இருந்ததா? எஸ், கட்டான லோட்டாவே வா கத்தி தோட்டாவே வாயந்தன் கூட்டாளி பட்டாலும் பாவம் தீருமே. எப்படி பார்த்தீங்களா? இதான் நிறைய நிறைய பழைய பாடல்களுங்க. நம்ம நிகழ்ச்சி வந்தாலே நீங்கள் குஷியாக இல்லைன்னா நான் ரொம்ப குஷியாகிட்டேன். 9:38 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. மயிலர்கால இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இன்னும் வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலைங்க எடுத்துட்டேன்னா எடுத்துட்டேன். இந்த பாடலை பாடியிருக்கிறது டிஎம் சவுந்தரராஜன், பாடலாசிரியர் கண்ணதாசன், படத்துக்கான இசை TK ராமமூர்த்தி. இது என்ன படம் அப்படின்னா, படத்தோட பேர் தங்கச் சுரங்கம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் பாட்டை பற்றி சொல்ல பார்த்தீங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்ல, உத்தம புத்திரன் தான் படத்தோட பேர். எஸ், இப்போது நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாடல் 1969 மார்ச் 28 வெளிவந்தது தங்கச் சுரங்கம். TR ராமண்ணா அவருடைய இயக்கத்தில், சக்தி TK கிருஷ்ணசாமி அவருடைய இயக்கத்தில் உருவான படம் இது. படத்தில் சிவாஜி கணேசன், பாரதி, வெண்ணிராடி நிர்மலா, எஸ் வரலட்சுமி, மேஜர் சுந்தரராஜன், ஜாவா சீதாராமன், TS முத்தையா, OAK தேவர், இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி படத்துக்கான இசை TK ராமமூர்த்தி. இந்த பாட்டை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு நானும் ஃபீல் பண்ணுறேன். கேளுங்க ரசிங்க, நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் இது. பாடலை பாடியிருக்கிறது TM சவுந்தரராஜன்.
1: Who? What a pity.

சிரிக்கிறது கூட அந்த இசைக்கு இசை நயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, நல்லா இருந்ததுல. டிஎம் சௌந்தரராஜன் பாடியது கேட்டு வச்சிருக்கோம். 9:43 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல அழகா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கும்போது நிறைய நிறைய நல்லா பாடலாம் கேட்டு அடடா ஆனந்தமே அப்படின்ற மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம். காரணம் மயிலருக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் பாக்யலட்சுமி. கே வி ஸ்ரீனிவாசன் அவருடைய இயக்கத்திலையும் எழுத்துலையும் உருவானப்படம் இது. தயாரிப்பு பட்டனா. 1961 நவம்பர் மாதம் 7 வெளிவந்த படம் பாக்யலட்சுமி. படத்தில் ஜெமினி கணேசன், சௌகா ஜானகி, கே ஏ தங்கவேலு, அப்புறம் வி நாகையா, இ வி சரோஜா, பி கண்ணம்மா, எம் சரோஜா, சி கே சரஸ்வதி, எஸ் என் லக்ஷ்மி, இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன் இந்த பாடலை பாடியிருக்கிறது, பி சுசீலா. நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் இது, கேளுங்க ரசிகர்களே.

எட்டி நின்று எனக்கே வலை வெறிச்சா, என் கூடவே இருந்து எனக்கு குழி பறிச்சா அப்படின்னு நல்ல ஒரு பாட்டு. நிறைய இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? நாகமலை அழகி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். பாடலை பாடியிருந்தது கே ஜமுனாராணி குழுவினர். பாடலுக்கான பாடலாசிரியர் இளங்கவி முத்துக்கூத்தன். இந்த பாடலுக்கான இசை எஸ்பி கோதண்டபாணி. 1962 வெளிவந்த படம் நாகமலை அழகி. ஜி விஸ்வநாதன் அவருடைய இயக்கத்தில் எம் ஆர் ராதா

0: நாகேஷ், மனோரமா, வி எஸ் ராகவன், அப்புறம் சி லீலா, நிறைய பேர் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பாடலை ரொம்ப ரேரான சாங்கை கேட்டிருக்கோன்ற மன திருப்தியோட நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் அது அதிசய திருடன் திரைப்படத்திற்காக. கேளுங்க ரசிங்க.
1: மல்லிய புசி மயிலே

ரேரான சாங்ஸ் கேட்கறதுல கூட ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. அதிசயத்திரடன் திரைப்படத்திற்காக பாடலை கேட்டோம். இசை எஸ் தட்சிணாமூர்த்தி. 1958 டிசம்பர் மாதம் 12 வெளிவந்த படம் இது. பி பிள்ளையா அவருடைய இயக்கத்தில், தஞ்சை என் ராமையதாஸ் அவருடைய எழுத்தில் உருவான படம் இது. ஜெமினி கணேசன், சாவித்ரி, நிறைய பேர் இந்த படத்தை வச்சுருக்காங்க. பாடலை பாடியிருந்தது டி எம் சௌந்தரராஜன், பாடலாசிரியர் தஞ்சையின் ரமையாதாஸ். ஸோ நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவு பாடல் மாதவி திரைப்படத்திற்காக கேளுங்க ரசிங்க.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM மயிலிறகு நிகழ்ச்சி தொகுப்பில் நான் சிவா. நேரம் 10:01, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். மெலடி மெட்டுக்கள் நேர்வரும் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய எந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்ட நேராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அழைப்பு ஏற்படுத்துங்க. 0422 அப்படின்ற இணைப்பு என்னோட, 2316 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 2317046 அப்படின்ற எனக்கும் அழைப்பு ஏற்படுத்தலாம். ஒரு வேளை லைன் கிடைக்கலாம், கோச்சிக்காதீங்க, மனசுக்கு திட்டாதீங்க. நோ கோவம், ஐ எம் பாவம். உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585800103 அப்படின்றனுக்கு. ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய போஸ்ட்டுக்கில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாடலை நீங்கள் தெரிவிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: மயிலிறக நிகழ்ச்சியில் மிகவும் அரிதான பாடல்கள் வழங்கிய அறிவிப்பாளர் சிவா அவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் கோவை செல்வபுரம் செய்ய திறக்கிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து உன்னை நான் சந்தித்தேன் படத்தில் இருந்தேங்க, உன்னை காணும் நேரம் நெஞ்சம் பாடல்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றிங்க.

0: 10:06 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. மெலடி மெட்டுக்கள் நேரொறுப்பும் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே போகக்கூடிய நிகழ்ச்சியில் குறிப்பாக 1981 1993 வரை கூட இந்த இடைக்கால பல கேட்பீங்க என்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்துங்க? உங்க பேருங்க?
1: ராமச்சந்திரன் சார்.
0: ராமச்சந்திரன், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: கரகாட்டுக்காரிலிருந்து குடகம்பளை காட்டு.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

நேர் விருப்பமாக மெலடி மட்டுக்கள் நகர்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சமான பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா 0422 அப்படின்ற இணைப்பெண்ணோட 23-16-312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23-17-04-6 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பு ஏற்படுத்துங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9585800103. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளமை கோலம் திரைப்படத்திற்காக. பாடலை கேட்டிருந்தது சுஜாதா, மோகன், அதுல்யா, மதுரிமா, திருமாலினி, மரகதம், ஆரிச்சாமி. காமநாயகம்பாளையத்துலேருந்து அவர்களுக்காக பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: 10:16 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க மெலடி மட்டுக்கள் நேயர்வர்ப்பம். நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வெள்ளிங்கிரி பேசுறேன் சார்.
0: வெள்ளிங்கிரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து விடுதலைங்க, பாட்டு வந்து ரங்கமணி தங்கமணி வாமணி, அந்த பாட்டு வேணும் சார்.
0: பாடல் வருதே கேளுங்க ரசிங்க.

0: இப்படி உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்கணும் அப்படின்னா மெலடி மெட்டுக்கள் நேர் உற்பத்துக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நான் சொன்ன வழி மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்காக காத்துட்ருக்கும் இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம், குச்சியிலேருந்து பேசுகிறேங்க. ஆண் பாவத்துலேருந்து குயிலே குயிலே அந்த பாட்டு.
0: உங்கள் பேருங்க?
1: ஹலோ, உங்கள் மதன்குமார்.
0: மதன்குமார் குறிச்சியிலேருந்து இதோ பாட்டு வருது, கேட்டு ரசிங்க.

0: 10:25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசித்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மெலடி மட்டுக்கள் நேரோட்டு நிகழ்ச்சி கேட்டு நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
1: கிருஷ்ணகுமார்.
0: கிருஷ்ணகுமார் எங்க இருந்துங்க?
1: பொள்ளாச்சியில இருந்து.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: கீதாஞ்சலி படத்துல இருந்துங்க, ஒரு ஜீவன் அழைச்சது.
0: கீதாஞ்சலி படத்துல பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: சரிங்க.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான் தான்
2: எங்க இருக்கீங்க?
1: இங்கே.
2: எங்கே?

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்ட சந்தோஷம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மெலடி மட்டுக்கள் நேரோட்டமாக நம்ம நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியா சிவசுப்பிரமணியம் பிஎன் புதுல அவருக்காக அந்த பாடல் கொடுத்தோம், மிஸ்டர் பாரத் திரைப்படத்திற்காக. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை இந்த நிகழ்ச்சி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் 0422 அப்படின்ற இணைப்பு என்னோட 2316312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 2317046 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பு பண்ணிருப்பலாம். ஒருவேளை என் கிடைக்கணும்னா 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் எண்ணையும் சரியாக பயன்படுத்துங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். இரவு வணக்கம். யார் எங்கிருந்துங்க?
1: கருமத்தம்பட்டி, வினோபநகர், நாகராஜ்.
0: நாகராஜ் கருமத்தம்பட்டியிலிருந்து சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?

10:48 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. மெலடி மெட்டுக்கள் நேரொருப்பமாக நிகழ்ச்சியை நாம கேட்ட இந்த பாடல் சிறையில் பூத்த சின்னமலை திரைப்படத்திற்காக. பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க ரஞ்சனி, பூபாலன், நித்யா, ராஜகோபால் மற்றும் கலாவதி மருதாச்சலம். சினியும் பாடலு கேட்டிருந்தாங்க, அவருக்காக அந்த பாடல் கொடுத்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறது யாருன்னா, சூலூர்லேருந்து கணேஷ் மூர்த்தி கேட்டிருக்காரு தேவன் மகன் படத்துலேருந்து பாடல். இதோ பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆடி கெட்டு மாப்பூடி பட ஒன்னு ஒரு கட்டு பால திரிப்பச்சா கத்திரிப்பச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க ஓ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

和和和和和和。நேரம் 10:54, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் இதுவரை கேட்டது மெலடி மட்டுக்கள் நீருறுப்போம். நேர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 28 அதிகாரம் நீத்தார் பெருமை. தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் மு க அன்வர் பாஷா அவர்கள். காலைத்திர நிகழ்ச்சியில் தொடர்ந்து பி சுசீலா, பாரதி பால், எம் ஹனிஃபா குழுவினர், வாணிஜெயராம், பெங்களூர் ஆர் ரமணியம்மாள், எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:35 நலமே விளைக, காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் திரையிசை புதறி விழா இடம்பெறும். 7:30 முன் செல்லடா, திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ விமலா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். நாளை காலை 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து வானிலை அறிக்கை, அதனையும் தொடர்ந்து சேவை செய்திகள். காலை 8:00 முதல் 9:00 வரை வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி இடம்பெறும். 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:00 சிறுவாணிச்சாரல், 10:00 இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம், முற்பகல் 11:00 இன்றைய நேயர், 11:30 வண்ணப்பூக்களில் சாய்வு நாற்காலி, மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் பரிமளா சுவாமிநாதன் அவருடன் நேர்முகம் பகுதி 2 நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா, நண்பகல் 12:00 வசந்தம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி, 12:35 நிகழ்ச்சி நிரல், 12:50 பூந்தன்றல், பிற்பகல் 1:00 மணி 1 மலர் 1. பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, PM வித்யாலட்சுமி திட்டம். 2:30 ஊர்புறத்திலே குளிர்பதன கிடங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த என் ஆனந்தகிருஷ்ணன் அவருடன் நேர்முகம் பகுதி 1. பிற்பகல் 3:00 டீ டைம் நேர் விருப்பமாக, மாலை 4:00 கெட்ஸ் இட் கோ த கேம் ஷோ. நாளை மாலை 5:00 சித்திரச்சவானத்தில் கதைகள் வழியே திருக்குறள், 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை, தொடர்ந்து பொன்மாலை பொழுது கேட்கலாம். 7:25 ஏறும் ஊரும், முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து தேனீ வளர்ப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த எம் ஆனந்த் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். 8:05 இதம் ரிதம், 9:15 மயிலிறகு, காலத்தை வென்றிருக்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு, 10:00 மிலடி மட்டுக்கள் நேர விருப்பம், 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சி அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேர்களின் கேட்கலாம் வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக

25 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. ஈரோட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. சேலத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. ஊட்டியில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. பாலக்காட்டில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகி

26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. ஊட்டியில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. பாலக்காட்டில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது.

மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.